0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில்

0: கற்றவர்கள் முன்னிலையில் எதையும் சொல்லாமல் இருந்தால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவர்கள் ஆவர். குறள் எண் 403 அதிகாரம் கல்லாமை.
1: கல்லாதவரும் அணி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரும்.
0: கற்றவர்கள் முன்னிலையில் எதையும் சொல்லாமல் இருந்தால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவர்கள் ஆவர். குறள் எண் 403 அதிகாரம் கல்லாமை.
2: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் ஆராய்ந்திருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ஆரம்பத்துக்கு இணைத்தால் நல்லவை கேட்க அன்பீர் சிறந்த தகவல்களை வழங்குபவர் KS கல்யாணி சுவாமிநாதன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளில் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள், இயற்கை மருத்துவத்தின் அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் ஸ்ரீ தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.

7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வவாதி அவர்கள் சென்னை அஞ்சலாக. 8:15 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரை தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சலாக. காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நாகஸ்வரம், மேலச்சன்னம் குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தமிழ். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் மனதை மயக்கும் மணிமைகளை நிறைவு பகுதி சிறப்பு விருந்தினர் முனைவர் தா டான் ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள் சென்னை அஞ்சலாக. 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசைமேடை கருக்குறிச்சி பி அருணாச்சல் அவர்கள் நாகஸ்வரம், 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணூறு தொழில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் சி யுவராணி அவர்கள் பங்கேற்று ஆற்றிய உரையின் ஒளிபரப்பு சென்னை அஞ்சலாக. 1:40 ஆங்கிலத்தில் செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல். சென்னை 2:30 சேந்திசை பாடப்பயிற்சி சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும், 5:27 குரலமதம் 403, 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள் திருமலை படம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள் அரியலூர் மாவட்ட செய்திகள் பி ராம்குமார் அவர்கள் எழுதியவர், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் அலெக்ஸ் ஆல்பர்ட் தரும் தகவலை கேட்கலாம். 8 மணிக்கு செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 அறிவியல் வள்ளி மண்வளம் மனித நலம். உரை வழங்குகிறார் ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் இ பிரேமா அவர்கள். 8:40

மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 அரங்கசை சென்னை அஞ்சல், கல்யாணி கணேசன் அவர்கள் வீணா, தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், கச் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். பத்து 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1260 கிழச்சி. நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதை நிறைவு பெறுவோம்.

0: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு லைட்டு டிவினு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில்லு என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலாமா? இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: அதாவது
1: அவர் என்ன சொல்ல வரார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
4: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
3: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
4: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
3: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
4: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
3: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
4: என்டர்டெயின்மெண்டா.
3: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
4: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
3: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
4: ஆமா, 1 மணிக்கு வரும்.
3: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
4: நானும் கூட சொல்லிருக்கேன்.
3: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
4: சரி சரி, Facebookல மட்டுமா?
3: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
4: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
5: காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்னை எழுப்பி விட்டுறியா?
3: எதுக்குப்பா, படிக்க போறியா?
5: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன். அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது.
6: டேய்,
3: என்ன சார் ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்னாங்க?
5: ஆமாக்கா, ரேடியோவில் கேட்டேன். நிறையா ஆரோக்கியம் பற்றி பேசுனாங்க, உடல்நலம் பற்றி பேசுனாங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாகிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
7: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
8: ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு.

0: சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
2: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
2: ஓகே.
1: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
4: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம். உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
5: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: injured in the Fly Dubai flight incident is in stable condition and recovering well. India's ambassador to the UAE, Dr. Deepak Mittal, said in an exclusive interview with Prasar Bharati. Dr. Mittal said he met Captain Machar and his family in the UAE and found the pilot in good spirits. He said Captain Machar is receiving good medical care and the Indian embassy remains in continuous contact with the UAE authorities. Meanwhile, President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have praised Captain Machar for his courage in preventing a major tragedy. At the Asian Games in Japan, India's medal tally has risen to 66, including 10 gold, 23 silver and 33 bronze medals. The men's hockey team defeated arch rivals Pakistan 4-3 in a thrilling semi-final to reach the final, while the cricket team beat Sri Lanka by 124 runs to book a place in the gold medal match. In wrestling, Nitesh Sivaj won silver in the men's 97-kilogram Greco-Roman category. He lost 0-4 to Japan's Yuri Nakazato in the final, securing India's first silver in Greco-Roman wrestling at the Asian Games since 1962. Vice President C.P. Radhakrishnan has congratulated Indian athletes for their medal-winning performances at the Asian Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 மடம் ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க அன்பிற் சிறந்த தவமில்லை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டுகிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பது தாயுமானவர் வேண்டுதல். ஒவ்வொருவரும் தாம் இன்புற்று வாழ விழைவது இயல்பு. மகான்கள் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ விழைகிறார்கள். அன்பின் பரிமாற்றமே அனைவரும் இன்புற்று வாழ வகை செய்கிறது. பரந்த அன்பு எல்லா உயிர்களையும் நேசித்து அரவணைக்கும் பண்பின் ஆணிவேராக அமைகிறது. சக மனிதர்களின் துன்பங்களை களைந்து அவர்கள் இன்புற்று வாழ உலகில் உறுதுணை நின்ற தலைவர்கள் பலருள்ளும் மகாத்மா காந்தி மகத்துவமான தலைவராக போற்றப்படுகிறார். அவர் அன்பின் வழி நின்று அகிம்சை என்னும் அறத்தை அறிமுகம் செய்தார். அத்தனை அடக்குமுறைகளையும் தன் அகிம்சை என்னும் அன்பு வடிவான ஆயுதத்தாலேயே எதிர்கொண்டார். உரிமைகளுக்காக போராடிய பல நாடுகளும் போரிட்டு இரத்தம் சிந்திய தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்ததாக வரலாறு பறைசாற்றுகிறது. இந்திய சுதந்திரமோ கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை என்னும் மரவழியில் வென்றெடுக்கப்பட்டது. உலகமே வியந்து பார்த்தது. பிறரை துன்புறுத்தாது சகிப்புத்தன்மையுடன் அன்பு காட்டி தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை காந்தியடிகள் உலகிற்கு உணர்த்தினார். அன்பில் முகிழ்த்து அருளில் திளைக்கும் அகிம்சை உலகெங்கும் நிலை பெறுமானால் போர் என்பதே நிகழாது. உலகம் அமைதியுறும். உயிர்கள் இன்புற்று வாழும். போரினால் விளையும் இன்னல்கள்தான் எத்தனை. இன்றைய சூழலில் ஏதோ இரு நாடுகளுக்கிடையே போர் என்றாலும் உலகம் முழுவதும் அதன் தாக்கம் பல்வேறு வடிவங்களில் துன்பங்களை விளைவிக்கின்றன. பரந்துபட்ட உலகில் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில் பிற நாடுகளை சார்ந்தே தன்னிறைவு பெறுகின்றன. அன்பு என்னும் உன்னத பண்பு உள்ளத்தில் இடம்பெறுமானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உணர்வு உயர்ந்தோங்கும். பிரிதின் துயர் தன் துயரென கொள்ளும் மனிதநேயம் மாண்புறும். சரித்திரத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போமேயானால் அன்று ஜப்பான் நாட்டில் விழுந்த அணுகுண்டு எத்தனை அப்பாவி உயிர்களை பலிகொண்டது. பிழைத்து நின்றவர்களையும் கதிர்வீச்சு சொல்லனா துயரில் ஆழ்த்தி அவலம் கண்ட அகிலமே கலங்கியது. இன்றும் புல்பூண்டுகள் வளராத களமாக காட்சியளித்து அணு ஆயுதத்தின் விபரீத விளைவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவியல் வளர்ச்சிகள் பெருகி வளர்ந்த போதும் மனித நேயம் மங்குமேயானால் அவை அனைத்தும் உலக மக்களிடையே அச்சத்தை விளைவிக்கும் அவல நிலையே நிலவும். ஐன்ஸ்டீனும் இலக்கிய மேதை பிரட்ரன் ரசலும் இருவருமாக கூட்டாக ரசல் ஐன்ஸ்டீன் மேனிஃபெஸ்டோ என்ற அறிக்கையை வெளியிட்டனர். அதில் அவர்கள் உலகுக்கு விடுத்த செய்தி, மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்கள் மனித நேய நினைவில் கொள்ளுங்கள். மற்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள். வி அப்பீல் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ். ரிமெம்பர் யுவர் ஹியூமனிட்டி அண்ட் ஃபர்கெட் த ரெஸ்ட். நமது கம்பரும் தனது கம்பராமாயண காவியத்தில் வசிட்டர்

0: வாயிலாக ராமனுக்கு கூறுவதாக உலகு உணர்த்தும் செய்தி, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதே. ஆம், யாரிடமும் பகைமை பாராட்டாத பண்பு அன்பின் வழியதே. அதுவே போரில்லா உலகம் அமைய வழிவகுக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என பாரதி வலியுறுத்துகிறார். ஊனுடலே வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழிலுங்கு அன்பு செய்தில் கண்டீர் என மனிதநேயத்தை உயர்த்தி பிடித்த மகாகவி, செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புற்றார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என அன்பின் மகத்துவத்தை அகிலம் உணர உரைக்கின்றார். அண்ணல் காந்தி கண்ட அன்பில் விளைந்த அஹிம்சையை போற்றுவோம், உலகை இன்பக் கேணியாக மாற்றுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கிறோம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக நம்மளை பரவசப்படுத்த வருகிறது கேட்டு இணைந்தீர்கள் நேர்களே.

நேரம் 6:21, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1260. 69 கிலோ கட்சியில் நாம் பக்தி மாலையெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக கேட்டு எழுந்திருக்கிற நேர்களே.

நேரம் 6:24. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நாம் உணர வேண்டும். கஷ்டம் வந்தால் இறைவனை நினைப்போம், சந்தோஷம் வந்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்க்கையில் எது நடந்தாலும் மனதை மட்டும் தள்ள விடாதுங்கள். இறைவனை நம்பி மனம் எதை நோக்கி போகிறதோ அங்கே இறைவனை வச்சு நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: நேரம் 6:35.
1: அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு, பருத்தி உற்பத்தி திறன் இயக்க திட்டமானது பருத்தியின் விளைச்சலை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் மற்றும் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் இந்திய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டமாகும். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக பருத்தி உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, உயர் அடவு நடவு முறை, நெருக்கமான இடைவெளி சாகுபடி, போதுமான நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்துதல், பருத்தி விவசாயத்தில் வருமானத்தை அதிகப்படுத்துதல் போன்றவற்றிற்காக இத்திட்டம் 2026-2027 ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் குறைந்த பரப்பளவில் அதிக செடிகளை பயிரிடும் முறைகளான உயர் அடர்த்தி நடவு முறை செயல்விளக்க திடலுக்கு ₹14,000, நெருக்கமான இடைவெளி சாகுபடி செயல்விளக்க திடலுக்கு ₹18,500, மிக நீண்ட இழையுடைய பருத்தி சாகுபடி செயல்விளக்க திடலுக்கு ₹9,500, பருத்தியின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அதிக மகசூல் பெறவும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை சாகுபடி செயல்விளக்க திடலுக்கு ₹7,500, ட்ரோன் மூலம் பயிர் பாதுகாப்பு மருந்து தெளிப்பானுக்கான செலவில் 50% மானியமும் மற்றும் மேலே சொல்லப்பட்ட சாகுபடி தொடர்பான பயிற்சிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. விருதுநகர் மாவட்டத்திற்கு மேலே சொல்லப்பட்ட சாகுபடி செயல்விளக்க திடல்கள் 1,660 ஹெக்டேரும், ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பு மானியம் 800 ஹெக்டேருக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய திட்டத்தில் விவசாயிகள் உழவன் செயலி மூலம் பதிவு செய்தும் அல்லது தங்கள் பகுதி வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டும் பயன்பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு, விருதுநகர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மக்காச்சோளம் வானாவாரியாக பயிரிடப்படுகிறது. மக்காச்சோளம் பயிரிடும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் ஆகிய திட்டங்கள் மூலம் செயல்விளக்க திடல்கள் 1,740 ஹெக்டேர் அமைப்பதற்கு ₹197.7 லட்சம் மற்றும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் இடு பொருட்களை விநியோகம் செய்ய ₹124.282 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. மக்காச்சோள செயல்விளக்க திடல் அமைத்திட 1 ஹெக்டேருக்கு மக்காச்சோள விதை 15 கிலோ, நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோ, திரவ உயிர் உரம் 1 லிட்டர், பயிர் வளர்ச்சி ஊக்கி 15 கிலோ மற்றும் உயிரியல் பூச்சிக்கொல்லி 4 கிலோ உள்ளடக்கிய இடு பொருட்கள் அதிகபட்சம் ஹெக்டேருக்கு ₹11,500 மானியத்தில் வழங்கப்படும். ஒரு நபர் அதிகபட்சம் 2 ஹெக்டேர் வரை செயல்விளக்க திடல் அமைக்கலாம். பொது விநியோக திட்டத்தின் கீழ் மக்காச்சோள விதைகள் 1 ஹெக்டேருக்கு 15 கிலோ வீதம், 1 கிலோவிற்கு ₹100 மானியத்தில், 15 கிலோவிற்கு ₹1,500 மானியம் வழங்கப்படுகிறது. மேலும் 50% மானியத்தில் 1 ஹெக்டேருக்கு நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோ, திரவ உயிர் உரம் 1 லிட்டர் மற்றும் உயிரியல் பூச்சிக்கொல்லி

0: 4 கிலோ இடுபொருட்களும் வழங்கப்படும். மேலே கூறப்பட்ட திட்டங்களுக்கான மக்காச்சோள விதைகள் மற்றும் இடுபொருட்கள் வட்டார வேளாண் விரிவாக்க மையம் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் தங்களது ஆதார் நகல், சிட்டா நகல் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க அலுவலகத்தை அணுகி திட்ட பலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் மக்காச்சோள சாகுபடியில் அதிக மகசூல் பெற பரிந்துரைக்கப்பட்ட சாகுபடி தொழில்நுட்பங்கள், உர மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை பின்பற்றுமாறும், இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான மக்காச்சோள விதைகள் மற்றும் இடுபொருட்களை பெற்று அனைத்து வட்டார வேளாண் விவசாயிகளும் பயனடையலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள்.
1: இப்போ அந்த நேரடி நெல் விதைப்பில் விதைப்பு போடும்போது விதையை ஊற வச்சு, இல்லை அதுக்கப்புறமா வந்து இத்தனை நாளுக்குள்ளே நம்ம எடுத்து போடணும் அப்படின்றது இருக்கா, இல்லை

0: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இப்போ அந்த நேரடி நெல் விதைப்பில் விதைப்பு போடும்போது விதையை ஊற வச்சு இல்லை அதுக்கப்புறமா வந்து இத்தனை நாளுக்குள்ள நம்ம எடுத்து போடணும் அப்படின்றது இருக்கா, இல்லை காஞ்ச விதைகளையே நம்ம வந்து அப்படியே வந்து தூவிக்கிட்டே போகணுமா?
1: இப்போ நம்ம நேரடி நெல் விதைப்பில் முக்கியமான ஒரு காரணி வந்து பார்த்திங்கன்னா முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்கணும். நம்ம வந்து விதைகளை ஃபஸ்ட்டு தேர்வு செய்யணும். இப்போ நெல் விதைகளை தேர்வு செய்வது எப்படின்னா ஒரு நல்ல இடத்துல வந்து விதைகளை வாங்கணும். ஸோ அப்படி வாங்கினாலும் நம்ம தண்ணியில் வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வந்து அரிசி இல்லாதது பொக்கு உள்ள விதைகள் வந்து மிதக்கும். அதை வந்து எடுத்து நம்ம ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 16 மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நம்ம விதை தேர்வு வந்து பண்ணணும். ஸோ அந்த விதை தேர்வு முதல்ல வந்து நல்ல விதைகளை நம்ம வாங்கணும். அதாவது நம்ம வாங்கும்போது வேளாண்மை துறையில் வந்து சான்றளிக்கப்பட்ட விதைகளை வந்து வாங்கணும். இல்லை நீங்கள் தனியார்களில் வாங்குறீங்கன்னா நல்ல தரமான ஒரு விதைகளாக அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும், கேட்டு வாங்கக்கூடாது. அந்த விதை பைகளில் வந்து சான்றிதழ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து விதைகள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கணும். வாங்கிட்டு வந்த விதைகளை வந்து எப்படியும் 1%, 2% வந்து கழிவுகள் இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு ஃபஸ்ட்டு நீக்கிடணும். நீக்கினதுக்கப்புறம் உள்ள விதைகளை 16 மணி நேரம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த நேரடி நெல் விதைப்பு வந்து நம்ம கையில் பண்ணுறோம் அப்படின்னா நாம் கூடுதலாக ஒரு 16 மணி நேரம் வந்து அந்த கோணிப்பைகளில் கட்டி இருட்டறைகளில் வந்து வைக்கலாம். இல்லை நாம் வந்து நேரடி நெல் விதைக்கும் கருவி மூலமாக இப்போ இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கருவியில் பண்ணோம் அப்படின்னா 16 மணி நேரமே போதுமானது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 32 மணி நேரத்துக்கான கொஞ்சம் முளைப்பு வந்து கொஞ்சம் அதிகமாயிரும். அதை நம்ம அந்த ட்ரம்மில் போட்டு உருட்டும் போது விதை சேதாரமாயிரும், முளைப்பு திறன் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அப்போ நீங்கள் சேற்று வயலில் விதைக்க தான் போகிறீங்க அப்படின்னா 32 மணி நேரம் தாராளமாக 16 மணி நேரம் தண்ணியில் 16 மணி நேரம் அந்த கோணி பையில் போட்டு இருட்டு பையில் வைக்கலாம். இல்லை நம்ம வந்து அந்த சீடர் மூலமாக அந்த மிஷின் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் வந்து இருக்கும். வரிசைக்கு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் அளவும் இருக்கும், 25 சென்டிமீட்டர் அளவும் இருக்கும். இப்போ நம்ம கலை மேலாண்மை வந்து இயந்திரம் கோண வீடு பயன்படுத்த போகிறோம்னா 25 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து கலைக்கொல்லியும் கை கலையும் தான் பண்ண போகிறோம்னா 20 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் செடிக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும், 20 சென்டிமீட்டர் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நாம் 16 மணி நேரம் ஊற வச்ச விதைகளே வந்து போதுமானது. நம்ம விதைகளை ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பூஞ்சான கொல்லிகள் ட்ரைகோடெர்மா விரிடி அப்படி இல்லைன்னா பேசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 20 கிராம் அந்த அளவில் வந்து கலந்து ஸோ நம்ம அதுக்கப்புறம் விதைச்சோம்.
0: இப்போ நம்ம வந்து கோணிப்பையில் கட்டி ஒரு இருட்டறையில் வைக்கணும்னு சொன்னீங்க சார், அது ஏன் இருட்டறையில் வைக்கணும்?
1: அப்போ வந்து நம்மளுக்கு உள்ள சத்துக்கள், அதாவது நம்ம விதை முளைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி மற்ற இதுகள் மட்டும் போதாது, உள்ள அந்த ஹார்மோன்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு வாசலில் வந்து தண்ணி தொளிச்சிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செடி முளைக்குமா அப்படின்னா முளைக்காது. ஆனால் இதே இது ஒரு சின்ன மலை 2 மலை பேஞ்சோன்னா எல்லா பகுதிகளையும் பார்த்திங்கன்னா களைச்செடிகள் நிறைய முளைச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸோ விதை வந்து முளைப்பதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த டெம்பரேச்சரு குறிப்பிட்ட அளவு வந்து லைட் வந்து தேவைப்படும். லைட்னா ரொம்ப லைட் இல்லை, அந்த வெளிச்சத்தோட அளவு. இப்போ நம்ம இருட்டறையில் வைக்கும்போது அந்த முளைப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த ஹார்மோன் வந்து உற்பத்தியாகி அதிகமாகறதுக்காக தான் நம்ம இருட்டறையில் வந்து வைக்க சொல்கிறோம்.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
5: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு

0: மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் தவிர அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி அவசியம் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வலிமையான கிராமங்கள், வளமான தமிழ்நாடு என்ற நோக்குடன் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், தூய்மைப் பணிகளை வாழ்க்கையின் அன்றாட பணிகளில் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கோயில்கள், பணியிடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடுவதுடன் அவற்றை தொடர்ந்து பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்க

0: ஆக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நியாய விலைக் கடைகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க ஏதுவாக கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் முதுநிலை ஆய்வாளர் ஆகியோரை கொண்ட பிரத்யேக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளில் தூய்மையை பராமரிப்பதன் மூலம் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பான முறையில் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறைக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய சேவைகள் என்றென்றும் போற்றத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர் குறை கூறினார். தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்கட்டணம், டாஸ்மாக், பாலியல் வன்முறை சம்பவங்கள் போன்ற எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று போலந்து நாட்டின் நிதியமைச்சர் திரு ஆண்டர்செஸ் டோமன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். திரிபுராவில் தர்த்தி ஆபா பழங்குடியினர் கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலாக 55 அங்கன்வாடி மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய எழுத்துமுறை மேம்பாட்டின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் தாய்மொழிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் GST ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை ஆட்சியர் திரு மதுபாலன் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய இரத்த தானம் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீதல் வர்மா அணி வெண்கலப்பதக்கம்.

0: பக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: உலகத்துல தாவரங்களே இல்லாம போனா என்ன ஆகும்? இந்த கேள்வியை நாம எப்பவாவது கேட்டிருக்கோமா? நாம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, மண், சாப்பாடு எல்லாமே இதனால பாதிக்கப்படும். தாவரங்கள் இயற்கையின் ஒரு பகுதி இல்லை, அதோட அடித்தளமே தாவரங்கள் தான். ஒளி சேர்க்கை மூலமா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுற வேலையை மட்டும் செய்யுதுன்னு நாம நினைப்போம். ஆனா வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஒரு பகுதியை தாவர உடல்லேயும் மண்ணிலேயும் சேமிக்குது. இதைத்தான் நாம கார்பன் சேமிப்புன்னு சொல்றோம். காடுகள், சதுப்பு நிலங்கள், கடற்பாசி பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய கார்பன் சேமிப்பகலாங்களைத்தான் செயல்படுது. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கிய கருவிகளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வேகமாக ஓடுற மழைத்துளியினுடைய வேகத்தை குறைச்சி மண்ணை இறுக்கமாக பிடிச்சி மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்குது. காஞ்சு உதிர்ற இலைகளும் கூட மண்ணுக்கு மேலே ஒரு போர்வை மாதிரி செயல்பட்டு மண்ணுக்குள்ள மழை நீர் மெதுவாக போக உதவுது. இப்படி ஒரு வலைப்பின்னல் மாதிரி செயல்பட்டு இயற்கையை பாதுகாக்குது. அதோட இலை வழியாக நீராவியை வெளியிடுது. இதைத்தான் நாம் நீராவி போக்குன்னு சொல்கிறோம். இந்த நீராவி வளிமண்டலத்தில் கலந்து மேக உருவாக்கத்துக்கும் மழை சுழற்சிக்கும் முக்கிய காரணமாக இருக்குது. இப்பேற்பட்ட மரங்களை அழிக்கிறது வெறும் மரங்களை அழிக்கிறது கிடையாதுங்க, ஒட்டுமொத்த நீர் சுழற்சியையே மாற்றக்கூடியதா இருக்கும். தாவரங்கள்னா நிலத்துல இருக்கிறது மட்டும் இல்லைங்க, கடல்ல இருக்கிற தாவரங்களோட பங்களிப்பும் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமானது. கடல்ல வாழ்ற உயிரினங்களுக்கு புகலிடமாகவும் கடற்கரைய அலைகளோட தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவும் இது உதவுது. இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற பல மருந்துகளோட மூலப்பொருட்கள் எல்லாமே இந்த தாவரங்கள்ல இருந்து தான் கிடைக்குது. இப்பேற்பட்ட மகத்துவங்கள் நிறைஞ்ச தாவரங்கள் அழியும் போது எதிர்கால மருத்துவத்திற்கும் ஆராய்ச்சிக்கும் வாய்ப்பு இல்லாமையே போயிடுது. சென் ஹெலினா ஆலிவுங்கிற மரமெல்லாம் முற்றிலுமா அழிஞ்சே போயிடுச்சு. இதுதான் கடைசி காட்டு தாவரம். செயற்கை வளர்ப்பு மூலமா இதை காப்பாற்ற முயற்சி செஞ்சும் இதோட வளர்ப்பு தாவரமும் 2002 இறந்து போச்சுன்னு சொல்றாங்க. இது நமக்கு கொடுக்கற ஒரு எச்சரிக்கை. ஒரு தாவரம் அழிஞ்சா அதன் மரபணுவை வச்சு மீண்டும் உருவாக்கலான்னு நினைக்கிறது இப்போ முடியவே முடியாத விஷயமாயிடுச்சு. ஆக சின்ன செடிதானேன்னு நினைக்காம பாரம்பரிய விதைகளை நாம் சேமிக்க பழகணும். மரத்தை நடுறதை விட வளர்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மரங்களை வளர்க்குறது மூலமாக நம்மோட எதிர்காலமும் சேர்ந்தே பாதுகாக்கப்படுதுங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு பாருங்களேன், ஹாஸ்பிட்டலில் 1 மணி நேரம் ஆக்சிஜன் சிலிண்டர் பயன்படுத்துறதுக்கு எத்தனையோ 1000 நாம் செலவு பண்ணுறோம். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 30-40 வருஷம் உயிர் காற்றை நமக்கு வாரி வழங்கிட்டு இருக்கிற இந்த மரத்தோட அருமையை நாம் இன்னும் உணராமையே இருக்கோமே. ஒரு மரம் 10 ஏசி தொடர்ந்து 20 மணி நேரம் ஓடுனா எப்படி இயங்குமோ அந்த இயக்கத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நன்மைகளும் தர மரத்தோட காஞ்ச இலை பக்கத்து வீட்டில் விழுந்துருச்சுன்னு ரெண்டு பெண்கள் குடிமிப்பிடி சண்டை போடுறாங்க. இவ்வளவு பலனையாக அனுபவித்த நமக்கு அந்த காஞ்ச இலை

0: கூட்டி தள்ளவும் கூடவா முடியலைங்க. இதுக்கெல்லாம் ஒரு சண்டைண்ணா, எங்கே போயிங்க நியாயம் கேட்கறது? இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. உலகத்தை நிதானமாக கவனிச்சோம்னா நம்ம வாழ்க்கை இயற்கையோடு இணைஞ்சு இனிப்பாக இருக்குங்க.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: தொடர்ந்து காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
1: நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி சென்னை. மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது புத்தம் புது காலை. கடவுளை அறிய உண்மை, அன்பு, அகிம்சை ஆகிய 3 வழிகளாகும். கடவுளை அறிய உண்மை, அன்பு, அகிம்சை ஆகிய 3 வழிகளாகும். தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளின் இந்த நற்சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை. முதலில் இடம்பெறுவது காந்தி அஞ்சலி.

கோகலேயின் தாராளம் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. இங்கிலாந்தில் எனக்கு நுரையீரலுக்கு பக்கத்தில் ரணமாகி நான் நோயுற்றிருந்ததை குறித்து முன்பே சொல்லியிருக்கின்றேன். சில நாட்களுக்கெல்லாம் கோகலே லண்டனுக்கு திரும்பிவிட்டார். காலன்பாக்கும் நானும் தவறாமல் அவரை போய் பார்த்து கொண்டிருந்தோம். பெரும்பாலும் யுத்தத்தை குறித்தே பேசுவோம் நாங்கள். காலன்பாக் ஜெர்மனியின் நாட்டு அமைப்பு முழுவதையும் வெகு நன்றாக அறிந்திருந்தாலும், ஐரோப்பாவில் அதிகமாக சுற்றுப்பிரயாணம் செய்திருந்தாலும், யுத்தம் சம்பந்தப்பட்ட பல இடங்களையும் பூகோளப்படத்தில் கோகலைக்கு காட்டுவது வழக்கம். எனக்கு இந்த நோய் வந்த பிறகு இதை குறித்து தினந்தோறும் பேசுவோம் நாங்கள். எனது உணவு பரிசோதனைகள் அப்பொழுதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தன. அப்பொழுது நான் மற்றவைகளுடன் நிலக்கடலை, பழுத்த பழுக்காத வாழைப்பழங்கள், எலுமிச்சம்பழம், ஆலிவ் எண்ணெய், தக்காளி, திராட்சை பழங்கள் ஆகியவைகளையும் சாப்பிட்டு வந்தேன். பால், தானியங்கள், பருப்பு வகைகள் ஆகியவற்றை அடியோடு விட்டுவிட்டேன். டாக்டர் ஜீவராஜ மேத்தா எனக்கு வைத்தியம் செய்து வந்தார். பாலும் தானியங்களும் சாப்பிடும்படி என்னை அவர் வற்புறுத்தி வந்தார். ஆனால் அதற்கு சம்மதிக்க பிடிவாதமாக மறுத்துவிட்டேன். நான் இவ்விஷயம் கோகலேயின் காதுக்கு எட்டியது. பழ உணவுதான் சிறந்தது என்று நான் கொண்டிருந்த கொள்கையில் அவருக்கு அவ்வளவாக மதிப்பில்லை. என் தேக நிலைக்கு சரியானது என்று டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சாப்பிட வேண்டுமென்றார் கோகலே. கோகலேயின் வற்புறுத்தலுக்கு நான் இணங்காமல் இருப்பது என்பது எனக்கு அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நான் மறுதளிப்பதை அவர் ஒப்புக்கொள்ளாத போது அவ்விஷயத்தை பற்றி சிந்திக்க எனக்கு 24 மணி நேர அவகாசம் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அன்று மாலை நானும் காலன்பாக்கும் வீடு திரும்பிய போது என் கடமை என்ன என்பதை குறித்து விவாதித்தோம். என்னுடைய சோதனைகளில் அவரும் என்னுடன் ஈடுபட்டு வந்தார். அதில் அவருக்கு பிரியமும் இருந்தது. ஆனால் என் தேக நிலைமைக்கு அவசியம் என்றிருந்ததால் உணவு சோதனையை கைவிடுவது அவருக்கும் சம்மதமே என்பதை கண்டேன். ஆகவே என் அந்தராத்மா இடும் ஆணைக்கு ஏற்ப இதில் எனக்கு நானே முடிவு செய்து கொள்ள வேண்டியிருந்தது. இரவெல்லாம் இந்த விஷயத்தை குறித்தே சிந்தித்தேன். உணவு சோதனையை கைவிடுவது என்றால் அத்துறையில் எனக்குள்ள கருத்துக்களையெல்லாம் கைவிட வேண்டி வரும். ஆனால் அந்த சோதனைகளில் எந்த குறைபாடுகளையும் நான் காணவில்லை. இப்பொழுது பிரச்சனையெல்லாம் கோகலேயின் அன்பான வற்புறுத்தல்களுக்கு எந்த அளவுக்கு நான் உடன்படுவது, என் தேக நிலையின் நன்மையை முன்னிட்டு என்னுடைய சோதனைகளை எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்வது என்பதே. கடைசியாக இதில் ஒரு முடிவுக்கு வந்தேன். முக்கியமாக ஆன்மீகத்தையே நோக்கமாக கொண்டு நான் கை கொண்ட உணவு சோதனைகளை மட்டும் பின்பற்றி வருவது, வேறு நோக்கம் கொண்டதான உணவு சோதனைகளை வைத்தியரின் ஆலோசனையின்படி விட்டுவிடுவது என்பதே நான் செய்து கொண்ட முடிவாகும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:10. அன்பார்ந்த நேயர்களே, இனிய காலை வணக்கம். மதுர தண்டல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று 2 அக்டோபர், நம் தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாள். உண்மை, அகிம்சை, எளிமை, இவைதான் காந்தியடிகள் நமக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய பாடங்கள். அவற்றை நினைவு கூறும் இந்த நாளில் நம்மால் முடிந்த ஒரு நல்ல செயலையாவது செய்வோம். காந்தியடிகளின் சிந்தனைகளை நம் வாழ்விலும் கடைபிடிப்போம். அனைவருக்கும் இனிய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். மதுர தண்டலில் திரைசை பாடல் கேட்கலாம். கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கரு குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் அமைதி அகிம்சை குறித்த மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த தினத்தையொட்டி அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். காந்திஜியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போதனைகள் உலகளவில் பெருமதிப்பை பெற்றுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகல்சராயில் பிறந்த அவர் தமது இளம் வயதில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1921 ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திலும் அவர் பங்கேற்றார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர் பின்னர் பிரதமராக பதவி வகித்தார். தூய்மையை கடைபிடிப்பது ஆக்கப்பூர்வமான சூழலை வளர்ப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளில் மக்கள் நேரடியாக பங்கேற்கவும் உதவுகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய சர்வதேச நடுவர் மையத்தில் தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். திரு நரேந்திரமோடி பிரதமராக பொறுப்பேற்றது முதல் நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் தூய்மை பராமரிப்பிற்கான தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திரு மேஹ்வால் குறிப்பிட்டார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சமீர் குமார் சின்ஹா இதனை தெரிவித்தார். விமான நிலையங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். உயர் பாதுகாப்பு தர நிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதையும் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளதாக திரு சமீர்குமார் சின்ஹா கூறினார். இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிமிராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கிறிஸ்டோ போலண்டாக்காவுடன் பேச்சு நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து

0: வதாக நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா தலமான சியால்சுக் நகரில் இருந்து ஐஸ்வால் திரும்பும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்பாலில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் இங்கம் பானே, ஐஸ்வால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் நம்பிவாவ் மரினாமை உட்பட 3 பேர் இதில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் உடல்நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின் அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அபுதாபியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் மருத்துவமனையில் கேப்டன் மச்சாரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும், அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரங்கள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதிகள் மூலம் வங்கி நிறுவனங்களில் உள்ள பங்குகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் நடைமுறைகளை எளிதாக்கும் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வரைவு நெறிமுறைகள் குறித்து நிறுவனங்கள், பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து 4 ஆம் தேதிக்குள் தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி கோரியிருந்தது. இவ்வாறு பெறப்பட்ட கருத்துக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு பொருத்தமானவற்றை இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும், வர்த்தக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், பணப்பரிவர்த்தனை வங்கிகள் மற்றும் ஊரக வங்கிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் அங்கிதா பகத், கீர்த்தி, கும்கும் மொஹோத் ஆகியோர் அடங்கிய இந்திய குழு 5-1 என்ற புள்ளி கணக்கில் சீனாவை வென்றது. மகளிர் ஸ்கிஃப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள், இதில் இயற்கை மருத்துவத்தின் அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள்.
3: இன்று நமது தேச தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள். நம்ம தேசத்தின் தந்தை மட்டும் இல்லைங்க, இயற்கை மருத்துவத்தின் தந்தையும் ஆவார். மகாத்மா காந்தி ஒரு அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, ஒரு ஆரோக்கிய வாழ்வியல் வழிகாட்டியும் ஆவார். நோய் வந்த பிறகு மருந்து தேடுவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த மருத்துவம் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தவர். காந்தியடிகள் நம்பிய 5 இயற்கை சக்திகள் என்னவென்றால், தூய காற்று, தூய நீர், சூரிய ஒளி, இயற்கை உணவு, ஓய்வு மற்றும் மன அமைதி. உணவே உங்கள் மருந்தாக இருக்க வேண்டும், மருந்தே உங்கள் உணவாக மாறக்கூடாது. அவர் மிக எளிமையான உணவுகளை தேர்ந்தெடுத்தார். அவர் நோயை எப்படி பார்த்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காந்தியடிகள் நோயை ஒரு எதிரியாக பார்க்கல, அது நம் உடல் தரும் ஒரு எச்சரிக்கை மணியாக கருதினார். அந்த எச்சரிக்கை மணியை நம்ம வந்து உடம்பு சொல்றதை கவனிக்கணும், கவனிச்சு அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கறத ஆழமா பார்த்தார். காந்தி வந்து இயற்கை மருத்துவத்துக்குள்ள எப்படி வந்தார் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, அடோல்ஃப் ஜஸ்ட், லூயிஸ் ஹுன்னே மற்றும் செபாஸ்டின் நிப் ஆகியோரின் இயற்கை வைத்திய நூல்களை காந்திஜி படிச்சு அதோட நீர் சிகிச்சையில அவருக்கு ரொம்ப தீவிரமா ஆர்வம் உண்டாகி இயற்கை மருத்துவத்துக்குள்ள வந்தார். அவர் சொந்த வாழ்க்கையிலும் இந்த இயற்கை மருத்துவத்தை ரொம்பவே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். அவரோட குடும்பத்தையும் இதை ஃபாலோ பண்றதுக்காக அவர் வந்து தூண்டினார். அகில இந்திய நேச்சர் கியூர் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 18 1945 காந்திஜி இயற்கை மருத்துவ அறக்கட்டளையை உருவாக்கினார். அதுதான் இன்னைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி அப்படின்ட்டு புனேல வச்சு இறங்கிட்டு வருது. அவர் நேச்சுரோபதி காண்டியே புனேக்கு பக்கத்துல உருளி காஞ்சன் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு ஆசிரமம் நிறுவினாரு. அந்த ஆசிரமம் இன்னைக்கும் இயற்கை மருத்துவமனையா அது செயல்பட்டு வருது. இயற்கை மருத்துவத்தின் மூலமா அவரோட வாழ்க்கையவே வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. இயற்கை மருத்துவத்தின் அவசியத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம டே டு டே லைஃப்ல நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், பெறும் சூரிய ஒளி, உண்ணும் உணவு, உடல் இயக்கம், ஓய்வு, தூக்கம், இவை அனைத்தும் நம்ம ஆரோக்கியத்துக்கு தொடர்புடையவை. நோய் வராமல் தடுப்பதில் முக்கியமான பங்கு இருக்குது. உணவின் முக்கியத்துவமும் இந்த இயற்கை மருத்துவம் சொல்லி கொடுக்குது. காந்தியடிகள் உண்ணாவிரதத்தை அரசியல் ஆயுதமாக மட்டுமல்லாமல் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தரும் ஒரு இயற்கை மருத்துவ முறையாகவும் பயன்படுத்தினார். அவர் கூறியது, செரிமான உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்தால் உடல் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளும். நம்ம வேதத்திலையும் சொல்றாங்க, லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உண்ணாவிரதமே உயரிய மருந்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம திருவள்ளுவரும் இதை தாங்க சொன்னாரு, மருந்தென்ன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். அதாவது முன்பு உண்ட உணவு செரித்து விட்டதை உறுதி செஞ்சுட்டு உடலுக்கு பொருத்தமான அளவோடு நம்ம உட்கொள்ளணும். உடம்பிற்கு வேறு இப்படி நம்ம சாப்பிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து வேற எந்த மருந்தும் தேவை கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம டேபிள்ல நிறைய ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறோம், கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு போற நேரம் வாயில எடுத்து போடுறோம், அதே மாதிரி திரும்ப வர நேரம் சும்மா குறிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டு நம்மளோட ஆரோக்கியத்தை பாத்துக்கிட்டாலே நோய் வராமலே நம்ம தடுத்துக்கலாம். இப்போ இந்த லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்கு வந்து ஒரு வெற்றிடம் கொடுக்கணும். அதாவது நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம கரெக்டா ஸ்பேஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா

0: நம்மளுக்கு பாதி பிரச்சனைகள் வராது. அதே போக நம்மளோட மெட்டபாலிசமும் சீராக அமைச்சிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கண்டினியூஸா ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மெட்டபாலிசமும் சரி பண்ணாம நிறைய லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதனாலயே நிறைய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் வருது. உடல் பருமன், நீரழிவு நோய், இதெல்லாமே வர்றதுக்கான காரணங்கள் நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்மளோட உணவு முறையும் தான். அதை நம்ம சரி பண்ணி ஒரு ஒழுக்க நிறைய இயற்கை மருத்துவம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்.
1: இன்றைய நலமாய்வாள நிகழ்ச்சியில் இயற்கை மருத்துவத்தின் அவசியம் குறித்து விளக்கம் அளித்தார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை மணி 7:25 அன்றாட வாழ்வில் இயற்கை மருத்துவம் குறித்து தகவல்கள் இடம்பெறும்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் காலை 7:30. இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம், அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவங்ககிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்ட்டானா, பணம் வச்சுருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட் பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான், ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான், அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க, ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நான் ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது மறுபடியும், உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான், தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான், அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போம்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடைபட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான், ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான், தொப்பியை கொளுத்தினான், எரிஞ்சுது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை

0: சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார், காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார்.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் காலை 7:35. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. மதுரை தண்ணில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன புன்னகை, யாரோ ஒருவருடைய நாளையே மாற்றிவிடலாம். இன்று நம்மால் ஒருவருடைய நாளை அழகாக்க முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. பாடல் கேட்கலாம். சக்கரகட்டி திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில் பென்னிதயாள், சின்மயி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

மதுரை தண்டல் நிகழ்ச்சியில இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற பரிசு வெற்றி இல்லைங்க, விழுந்த பிறகும் மீண்டு எழுந்து நடக்கிற அந்த மனசு தாங்க. பாடல் கேட்கலாம். அயன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், பென்னி தயாள், ஹரிச்சரண், சின்மயி மற்றும் சைந்தவி குரல்களில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

69 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்ணீர் நிகழ்ச்சியில் திரைசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கோ திரைப்படத்திலிருந்து ஹரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன், சிவத்யா மோகன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.
2: என் வாழ்வே எனது செய்தி என்று முழங்கிய அண்ணல் காந்தியடிகள் இந்திய விடுதலை போரின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தின் மேம்பாட்டிற்காக ஆயுள் முழுவதும் அயராது பாடுபட்ட உன்னத மா மனிதரும் ஆவார். அஹிம்சை, சத்தியாகிரகம் ஆகிய இரு வலிமையான ஆயுதங்களை கொண்டு அறவழியில் உலகின் மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர் காந்தி அவர்கள். காந்தியடிகள் 1869 அக்டோபர் 2 குஜராத்தில் போர்பந்தரில் பிறந்தார். லண்டனில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். தென்னாப்பிரிக்காவில் அவர் எதிர்கொண்ட பல்வேறு இன வெறி கொடுமைகள் மானுட விடுதலையை நோக்கிய அவரது பயணத்திற்கு ஆழமாக வித்திட்டன. மகாத்மா காந்தியின் சிந்தனையில் வறுமை, சமூக ஏற்றத்தாழ்வு, ஒடுக்குமுறை, தனி மனித சுயமரியாதை, அஹிம்சை மற்றும் சமூக நீதி ஆகியவை ஒன்றோரொன்று நெருக்கமாக பின்னி பிணைந்திருந்தன. இந்தியாவின் அரசியல் விடுதலை என்பது ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல என்று காந்தியடிகள் கருதினார். கோடிக்கணக்கான ஏழை மக்கள் வறுமையிலும் சமூக பாகுபாட்டிலும் ஒடுக்குமுறையிலும் வாழும் நிலையில் கிடைக்கும் சுதந்திரமானது முழுமையான சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதே அவரது அடிப்படை கருத்தாக இருந்தது. அதனால் காந்தியடிகள் சுயராஜ்யம் என்ற கருத்து அரசியல் சுதந்திரத்தை தாண்டி சமூகத்தின் மிகவும் பின்தங்கியவர்களும் கண்ணியத்துடன் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதையும் உள்ளடக்கியதாக இருந்தது. மகாத்மா எளிமையின் மறு வடிவமாக வாழ்ந்தவர். காந்தியின் எளிமை என்பது ஒரு வாழ்க்கை தத்துவம். தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து தேவையானவற்றை மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை சமூகத்தின் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைத்துக் கொள்வதே அவரது எளிமையின் அடிப்படை. காந்தியின் செருப்பு குறித்து உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று கதையும் உண்டு. ஒருமுறை காந்திஜி வேகமாக நகரும் ரயிலில் ஏறும்போது அவருடைய ஒரு காலணி தற்செயலாக தண்டவாளத்தில் விழுந்துவிட்டது. ரயிலை நிறுத்த முடியாத சூழலில் காந்திஜி உடனே தனது மற்றொரு காலணியையும் கழற்றி அந்த முதல் செருப்பு விழுந்த இடத்திற்கு அருகிலேயே எறிந்தார். இதை கண்டு வியந்த அவரது சீடர்கள் அதற்கான காரணத்தை கேட்டபோது, யாராவது ஒரு ஏழைக்கு இந்த செருப்பு கிடைத்தால் ஒரு செருப்பை மட்டும் வைத்து கொண்டு அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாதல்லவா, இரண்டு செருப்புகளும் ஒன்றாக கிடைத்தால் அவனுக்கு அது முழுமையாக பயன்படும் அல்லவா என்று பதிலளித்தார். இது காந்தியின் கருணை உள்ளத்திற்கும் எளிய மக்கள் மீதான அன்பிற்கும் உதாரணமாகும். காந்தி அவர்கள் தாலிஸ்மன், அதாவது தாயத்து என்ற கொள்கை, நான் எடுக்கப் போகும் இந்த முடிவு சமூகத்தின் மிகவும் ஏழையான மற்றும் மிகவும் பலவீனமான மனிதனின் வாழ்க்கைக்கு உண்மையில் பதிலளிக்குமா என்ற அடிப்படையில் பிறந்தது. இந்த கேள்வி காந்தியின் பார்வையில் ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கான அளவுகோல் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மனித நேயத்தையும் அதன் முன்னேற்றத்தையும் மதிப்பிடுவதற்கான அளவுகோலும் ஆகும். உண்மையான முன்னேற்றம் என்பது தனிப்பட்ட அல்லது உயர் அடுக்கினரின் ஆதாயத்தை கொண்டு அளவிடப்படுவதில்லை. மாறாக சமூகத்தில் உள்ள ஏழ்மையான மற்றும் மிகவும் பின்தங்கிய நபரை ஒரு செயல் எவ்வளவு தூரம் உயர்த்துகிறது என்பதை கொண்டே அளவிடப்படுகிறது. சுய ஆட்சி, இது அன்றாட தேர்வுகளை விளிம்பு நிலை மக்களின் பரந்த சுதந்திரம் மற்றும் அதிகாரம் அளித்தலுடன் இணைக்கிறது. மனிதனின் மானம், ஒழுக்கம், கல்வி, குடிப்பிறப்பு அனைத்தையும் பசி என்பது அழித்துவிடும் என்கிறது மணிமேகலை காப்பியம். வறுமை என்பது ஒரு இயற்கை பேரிடர் அல்ல, அது மனிதனால் மனிதனுக்கு உருவாக்கப்பட்டது. அதை களைந்து மனித உரிமைகளை பாதுகாப்பது தொண்டு அல்ல, அது நம் அடிப்படை கடமை என்கிறார் நெல்சன் மண்டேலா. வறியவர்க்கு உணவு அளிப்பதே முதன்மையான அறம் என்று உயரிய கருத்தை உலகம் முழுவதும் தோன்றிய தலைவர்களும் இலக்கியங்களும் வலியுறுத்தியுள்ளதை காண முடிகிறது. காந்தி அவர்கள் வறுமையை வெறுமனே ஒரு தனி மனிதனின் தோல்வியாக கருதவில்லை. ஒருவர் தன்னுடைய விருப்பத்தால் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது வேறு, சூழ்நிலைகளால் வறுமைக்கு தள்ளப்படுவது வேறு என்று அவர் வேறுபடுத்தி பார்த்தார். எனவே ஏழைகளை வெறுமனே இரக்கத்திற்குரியவர்களாக பார்ப்பதை விட அவர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான சமூக சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே காந்தியின் அடிப்படை கருத்தாக இருந்தது. அவரை பொறுத்தவரை ஏழைகளுக்கு உதவுவது என்பது

0: வெறும் தானம் வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் உழைத்து வாழக்கூடிய வாய்ப்பையும் சமூகத்தில் சமமாக பங்கேற்கும் உரிமையையும் சுய மரியாதையுடன் வாழும் சூழ்நிலையையும் உருவாக்குவதாக இருக்க வேண்டும். செல்வம் சிலரிடம் மட்டுமே குவிந்து கிடப்பதையும் பெரும்பான்மையான மக்கள் வறுமையில் வாழ்வதையும் காந்தியடிகள் கவலையுடன் பார்த்தார். அவருடைய பொருளாதார சமத்துவம் என்ற கருத்து செல்வத்தின் அளவுக்கு மீறிய குவிப்பை குறைப்பதோடு ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. அரசியல் சுதந்திரம் கிடைத்தாலும் சமூகத்தின் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு தொடர்ந்தால் அந்த சுதந்திரம் முழுமையானதாக இருக்காது என்று கருதினார். வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்க விரும்பும் ஒரு சமூகம் கடுமையான பொருளாதார அநீதியையும் புறக்கணிக்க முடியாது என்பது காந்தியின் தொலைநோக்கு பார்வையாகும். காந்தியின் பொருளாதார சிந்தனையில் முக்கியமாக இடம்பெறுவது அறங்காவலர் கோட்பாடு என்பதாகும். இந்த கோட்பாட்டின்படி செல்வந்தர்கள் தங்களிடம் உள்ள செல்வத்தை முழுமையாக தனிப்பட்ட உரிமையாக மட்டும் கருதாமல் சமூகத்தின் நலனுக்கான ஒரு பொறுப்பாக கருத வேண்டும் என்ற அடிப்படையில் உருவான இந்த கோட்பாடு காந்தியின் சிந்தனையில் பிறந்தது. அதாவது, ஒருவர் தனது தேவைக்கேற்ப கண்ணியமான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையானதை பெற்றிருக்கலாம், ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட செல்வம் சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே இதன் தத்துவமாகும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், செல்வந்தர்களுக்கு எதிரான வெறுப்பையோ வன்முறையையோ காந்தி அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதற்கு பதிலாக செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தின் அறங்காவலர்களாக இருந்து அதை சமூக நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். காந்திக்கு சுயராஜ்யம் என்பது வெறுமனே ஆங்கிலேயர்களிடமிருந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்தியர்கள் தங்களையே ஆட்சி செய்வது மட்டுமல்லாமல் சமூகத்தின் மிகவும் எளிய மற்றும் பின்தங்கிய மனிதனும் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் வாழக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது சுயராஜ்ய கருத்தின் அடிப்படை. எனவே ஒரு நாட்டின் சுதந்திரம் அதன் ஆட்சியாளர்களின் மாற்றத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படாது, அந்த நாட்டின் கடைசி மனிதனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தாலும் அது அளவிடப்பட வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவதை வெறும் தொண்டு அல்லது தர்மம் என்ற அளவில் பார்க்கவில்லை. கிராம முன்னேற்றம், கல்வி, சுகாதாரம், தூய்மை, தொழில், சுயசார்பு மற்றும் சமூக ஒற்றுமை போன்ற துறைகளில் மக்களையே பங்கேற்க செய்வதன் மூலம் சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனால் ஏழைகள் வெறும் உதவி பெறுபவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் சமூகத்தை உருவாக்குவதில் செயல்படும் பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் அவரது சிந்தனையில் தொலைநோக்கு பார்வையுடன் ஏற்பட்ட ஒன்றாகும். காந்தியின் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களை பற்றிய சிந்தனையை அவரது அகிம்சை கொள்கையிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய காந்தியின் சிந்தனையை நான்கு முக்கிய கருத்துகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணியம், சமத்துவம், பொறுப்பு, சுயராஜ்யம். ஏழைகள் வெறும் இரக்கத்திற்குரியவர்கள் அல்ல, அவர்கள் சமூக மாற்றத்தின் முக்கியமான காரணிகளும் ஆவார்கள். அதேபோல் செல்வந்தர்கள் வெறும் தானம் வழங்குபவர்கள் மட்டும் அல்ல, அவர்கள் தங்களுடைய செல்வத்திற்கும் சமூகத்திற்கும் இடையேயான பொறுப்பை உணர வேண்டும் என்பதே காந்தியின் கருத்து. காந்தியடிகள் சிந்தனைகளை வரலாற்று சூழலில் வைத்து விமர்சன ரீதியாகவும் பல்வேறு கோணங்களிலும் விவாதிப்பதும் படிப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். மகாத்மா பற்றிய மகாகவியின் புகழாஞ்சலியோடு இந்த உரையை இனிதே நிறைவு செய்கிறேன். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க.
1: காந்தி மகான் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஒலித்த பாடல் ஹேராம் திரைப்படத்திற்காக விபா சர்மா பாடியது. கேட்கலாம் ஜெய்பீம் திரைப்படத்திற்காக வைக்கும் விஜயலட்சுமி பாடிய பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. மதுரை தண்டரில் திரைசை பாடல் கேட்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வாழ்க்கை அழகாக இருக்க பெரிய காரணங்கள் தேவையில்லைங்க. பிடித்த ஒரு நினைவும் உண்மையான ஒரு அன்பும் இருந்தால் போதும் இல்லையா? பாடல் கேட்கலாம். ஜெயங்கொண்டான் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ குரல்களில்.

ஒரு அழகான பாடல் கேட்கணும் இல்லையா? மதுரை திண்டலில் இனிமையான திரேச பாடல்கள் ஒலிக்க இருக்கு. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலா திருமலை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

தம்பி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரல்களில் பாடல் கேட்டோம். மதுரை தண்டலில் இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தண்டல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் முகேஷ் மற்றும் ஸ்ரீ மதுமிதா குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

நேரம் காலை 8:51. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுர தண்டலில் அடுத்த பாடலாக வருகிறது சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் மதுபால கிருஷ்ணன் மற்றும் ஆஷா போஸ்லே குரல்களில். பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: குறித்த பாடல் நிறைவேற்றது மதுரத்தின்றில் தொடர்ந்து அரங்கிசை கேட்கலாம் சென்னேஞ்சலாக.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்கூப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் சரசூட நின்னே, கொத்தவாசல் வெங்கட்ராம ஐயர் இயற்றிய வர்ணம், சாவேரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:32. அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். தொடர்ந்து கோரின வரமு, ராமப்ரியா ராகத்தில் அமைந்த பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: காலை 10 மணி, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக போகன் திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் குரல்ல தாமரை வரிகளில் பாடல் கேட்டிருக்கலாம் நேயர்களே, உங்களுக்காக இதோ.

0: செல்லுங்கள் அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பத்து மணி ஆறு நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார்.

இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது அயோக்யா திரைப்படத்திலிருந்து சி எஸ் சாம் இசையில் அனிருத் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து.

நேரம் 10:16. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேயர்கள் இசையோடு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது. பட்டாஸ் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் மற்றும் நிரஞ்சனா ரமணன் குரல்களில், விவேக் மெர்மின் இசையில், கார்த்திக் வரிகளில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் கார்த்திக் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் பாடல் கேட்டோம் நேர்களே. நேரம் 10:28. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க இருப்பது கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல்.

0: அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல் கேட்டோம் நேர்களே.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
2: பாட்டி? பாட்டி
1: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
3: பாட்டி
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இசையோடு இணைந்திருக்கிற நேரிலே இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது சாமுராய் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஷ் ராகவேந்தா மற்றும் ஹரிணி குரல்களில் பாடல் உங்களுக்காக.

ஜீவா திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் அபாய் ஜோத்பூர்கர் மற்றும் குழுவினர் பாடிய பாடல். கேட்டு முடித்த நேரம் 10:52. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கும் பாடல் கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. தொடர்வது சென்னை
1: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை. பங்கேற்பவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: முதலில் ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் எமது காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, கடந்த மாதம் 18ஆம் தேதி இதே நேரம் இதே அலைவரிசையில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்களுடன் உரையாடினோம். அந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை தற்போது கேட்கலாம். அமுத சிறப்பு அப்படின்ற அச்சய பாத்திரம் மணிமேகலைக்கு எப்படி கிடைச்சது, அதோட தனித்துவம் என்ன?
3: உங்களுக்கு ஆபுத்திரன் கதை தெரியும். இப்ப ஆபுத்திரன் என்பவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை ஆயிட்டு வெளியே வந்துடும், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறனால பிரச்சனை ஆயிரும். அவன் வந்து என்ன, ஒரு கோயில் வாசல்ல வந்து உட்கார்ந்துருப்பான். அங்கே போய் அவன் என்ன பண்ணுவானா, அந்த கோயில் வாசலில் நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க, கண்ணு தெரியாங்க முதியோர்கள்லாம் இருப்பாங்க. இவன் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய உணவை வந்து முதியோர்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்குறதா என்னுடைய வழக்கமாக இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆயிரும்னா, ஆபுத்திரன்ட்ட போனாவே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாயும். நைட்டு பயங்கரம் மழை பெஞ்சிட்டு இருக்கும். மழை பெஞ்சிருக்கப்போ ஊர்லேருந்து எல்லாம் வருவாங்க, வந்து ஆபுத்திரனை எழுப்பி சாப்பாடு கொடுக்குவாங்க. அது பார்த்தா இடுப்போட தண்ணி வந்து வழிஞ்சிரும், அப்போ எங்கேயுமே சாப்பாடே இருக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அழுவான். வாழ்க்கையில் வந்து ஒரு சாப்பாடு கூட என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்டே சாமின்னு சொல்லி அந்த கோயில் வாசல் இருக்கணும். அந்த கோயிலில் கூடிய சிந்தா தேவி அப்படின்னா அந்த தேவி வெளியே வந்து, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உனக்கு ஒரு பாத்திரம் ஒன்று கொடுக்குறேன், அதை வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுன்னு சொல்லி அதுதான் வந்து முதல் முதல்ல இந்த அச்சய பாத்திரத்தை ஆபத்துலன்ட்டு கொடுக்கும். அது மூலயமா அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொடுக்க கொடுக்க கொடுக்க அவங்க ஒரு சூப்பராக ஒரு மேட்டர் பண்ணிப்பாங்க. இந்திரன் இருக்கார்ல, இந்திரன் என்னன்னா, நல்ல விஷயம் கீழே நடந்தாலும் சரி கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி அவருடைய வெள்ளை கம்பளம் வந்து ஆடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிப்பாங்க. இப்போ இவன் நல்லது செய்கிறான், உலக மக்கள் வந்து பயங்கர பசி இல்லாமல் இருக்காங்கன்னொன்னே அவர் என்ன செய்வார், கிளம்பி இங்கே வருவார். வந்துட்டு, தம்பி இது மாதிரி சூப்பராக இருக்கடா, என்ன ஆசைப்பட்றேன், நான் உனக்கு எதாவது செய்யணும் ஆசைப்பட்றேன், இவ்வளோ நன்மை செஞ்சவங்களுக்குள்ள என்ன வேணும் கேளுன்னு சொன்னோன்னே, எப்பயுமே நமக்கு இருக்கும்ல, யாருக்கா ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட நம்மளுக்குள்ள ஒரு

0: இருக்கு வந்துடும்ல, நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. குழந்தைகளுக்கு பொண்டாட்டிகளுக்கு வாங்கி கொடுத்தாவே நமக்கு ஒரு பயங்கர ஒரு மனசில் செருக்கு இருக்கும், நான் போகிற சோறு தின்னு நான் தான் உழைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு செருக்கு இருக்குங்களா, அந்த மாதிரி செருக்கு வந்து அவனுக்கு வந்துடும் ஆபத்தில். எனக்கு அப்போ அவன் நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிடும் இந்திரனை பார்த்து, நீ என்ன பெரிய இது, இந்திர லோகத்தை என்ன பெருசாக இருக்குது, இங்கே இது மாதிரி இருக்கா இங்கே இருக்குது, கம்பேர் பண்ணி நக்கலாக பேசணுன்னே அவர் கடுப்பாயிட்டு, ஓ நீ இவ்வளோ பண்ணுறியான்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் மாதம் மும்மாறி புளிகிற மாதிரி மழை பெரிய வச்சு பசின்ற ஒன்று இல்லாமல் பண்ணிடுறாரு. இப்போ இவன் இருக்க அமுது சொல்லி வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதை எடுத்து எங்கே போகலான்றப்போ கடல்லேருந்து ஒரு கேங் இறங்குறோம், கப்பலில் தமிழர்கள் எவ்வளோ வியாபாரம் செஞ்சாங்க எங்கெங்கெல்லாம் போனாங்கன்ற டீட்டெயிலாம் நிறைய இருக்கும். இவன் கப்பலில் ஏறி போவான், கப்பலில் போயிட்டே இருப்பாங்க. போகும்பொழுது மணிப்பளவு தீவுன்னு ஒரு தீவு வரும், அந்த இடத்துல வந்து இவங்க ரெஸ்ட் எடுக்கிற போகிறப்ப உள்ளே இறங்கி அந்த தீவு எப்படி இருக்குன்னு பார்க்க போனால் இவங்க கப்பல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கே வேணுமோ அங்கேயும் கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலமை, இங்கேயும் சேர்க்க முடியாத. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பாக்ஸை எடுத்து அந்த கோமுகி பொய்கைன்னு சொல்லுவாங்க, அந்த பொய்கையில் வந்து வேண்டி இது எனக்கு யூஸ்லெஸ் ஆச்சு, இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க உன்ட்ட வந்தால் நீ எடுத்துக்கூடுன்னு சொல்லி அந்த பாத்திரத்துக்கு அங்கே போட்டுருவாங்க. அதுக்குள்ளே போய் தான் அந்த பாத்திரம் கிடைக்கும். இப்போ இந்த ஹீரோயின் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணிமேகலா தெய்வம் மூலியமாக இங்கே வந்து இங்கே தீபதிலகை வந்தோம்னா தீபதிலகை தான் கூட்டிகிட்டு போய் நீ போய் நின்னவொடனே, இப்போ பாகுபலி படத்தில் ஒரு அப்படியே பாக்ஸ் அப்படியே கை குழந்தை அப்படியே வரும்ல, அதே மாதிரி அந்த பாத்திரம் அப்படியே தானாக மேலே வரும். அதை வச்சு அவன் நிறைய நன்மைகள் செய்வாள்.
1: அருமையாக சொன்னீங்க. இந்த அமுத சுரபியில் முதல் முதல்ல பிச்சையிடும் பாக்கியத்தை பெற்ற ஆதிரை அப்படின்றவங்க யார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஒரு காப்பியம் என்றது 30 எபிசோடு, முன்னாடி பேசுனோம் 30 எபிசோடுக்கு. ஒருத்தர் வாழ்க்கையை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன தான் நிறைய அறக்கருத்துக்கள் சொன்னாலும் அது சென்று சேராதுன்றதுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பார், சீத்தரை சாத்தன் ரொம்ப அற்புதம் வந்து நிறைய கிளை கதைகள் சொல்லிட்டு இருப்பார். இப்போ நம்ம பேசுனதே பார்த்தீங்கன்னா காஞ்சனன், வயந்தமாலை, தீபதிலகை, மணிமேகலா தெய்வம், எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து இணைச்சிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு நாவல் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், உங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு கொள்கையில் இருக்கணும், மது அருந்தக்கூடாது, ஏதோ ஒன்று ஒரு அறக்கருத்துக்கள் இருக்கணும், அறம்பொருள் இன்பம் இல்லாமல் எந்த இலக்கியங்கள் பண்ணால் காலம் கடந்து நிற்காது. இன்றைக்கி நம்ம ஏன் உட்காந்து ரெண்டு பேர் இந்த மணிமேகலையை பேசிக்கிட்டு இருக்கோன்னா அது காரணம் முழு மிக முக்கியமான ஒன்றுக்கான அறம் சார்ந்த ஒரு விஷயங்களால் தான். அப்போ மனித குலத்திற்கு எப்பயுமே அறம் என்பது தேவைப்படுன்றதுக்காக தான் எடுத்துக்கொண்ட ஒரு பொருளுக்காக அதை சொல்வதற்கு வேறு வேறு குட்டி குட்டி கேரக்டர்ஸ் மூலியமாக பண்ணால் தான் நல்லாயிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் நிறைய கேரக்டர்ஸாக அற்புதமாக படைச்சிருப்பார். அந்த அடிப்படையில் இப்போ பாத்திரம் கிடச்சிருச்சு. இந்த பாத்திரம் கிடைச்சதை யார் வந்து முதல்ல சாப்பாடு போட்டுட்டு எடுத்தால் தான் சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இந்த பாத்திரத்தில் யார் சோறு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது இப்போ எல்லாமே யார் யாருன்னு கேட்குறப்ப தான் காயசண்டிக்கு தான் சொல்லுவாள் ஆதிரை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இருக்கா அப்படின்னா. ஆதிரையும் அவனுடைய கணவன் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த ஆதிரை வந்து கேரக்டர் டிசைன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கோவலன் மாதிரியே இருக்கும், கப்பல்லாம் வச்சுருப்பான், அதுக்கப்புறம் காசுலாம் இழந்துருவான். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து என் கப்பல் போகுது நீ வந்து வேணா போறியா உங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்பான், நான் போகிறேன் அப்படின்னா. அவன் பேர் சாதுவன். அப்போ சாதுவனுக்கு எல்லா மொழிகளுமே தெரியும். இப்போ இவங்க என்ன செய்வாங்க, கப்பலில் போகிறானுங்க. இப்போ நீங்கள் தான் சாதுவனா, நீங்கள் என்ன பண்ணுங்க கப்பலில் வந்து அதுக்கு கைட் பண்ணி கொண்டு போகிறீங்க, வேற ஒருத்தருடைய பிஸ்னஸ் அதை எடுத்துகிட்டு போகிறப்ப அது நடுவில் வந்து கப்பல் கவுந்துடும். கவிழ்ந்தவொடனே எல்லாமே வந்து இறந்துருவாங்க. இவங்க இறந்தவொடனே சாதுவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா ஆல்ரெடி கொஞ்சம் கடலில் கப்பலில் கொஞ்சம் பெரிய ஆளுனால அவன் என்ன பண்ணுவான், கரையில் ஒதுங்கிடுவான். கரையில் ஒதுங்கினா அங்கே நாகர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீவில் உள்ள மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு கேங் அங்கே இருக்கும், அவங்க வந்து அவனை தூக்கிட்டு போவான். இவனை முழுப்பாட்டினானே வேஞ்சோன்னே பார்த்து நாகர்கள் பாஷை இவன் பேசுவான். அப்போ ஒரு மனிதனுக்கு நிறைய மொழிகள் தெரியணுன்றதுக்கு ஒரு லீடாக கூட இருக்கும். மொழி வந்து உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை உன் உயிரையும் காப்பாற்றுவோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அங்கே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தலைவர் வந்து பயங்கரம் போதையாக இருக்கும். அவன் போயிட்டு யாரா நீ எப்பறம் எங்கள் பாஷை பேசுறா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லானே, சரிடா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏதோ வேற ஒரு கிரகத்துலேருந்து வந்த நீ எங்கள் மொழி பேசுகிற, உனக்கு வந்து எவ்வளோ பொண்ணுங்க வேணும், எவ்வளோ மதுபானங்கள் வேணும், எல்லாத்தையும் இவனை கொடுத்து என் கெஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொன்னானே, போதையால் வரக்கூடிய இன்னல்களையும் தீங்குகளையும் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் என்ன சொல்லுவான், டே புதுசாக இருக்குது நீ என்ன என்னென்ன சொல்கிற இது எப்படி அப்படின்னு அது பெரிய பயங்கரமாக டிஸ்கஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போதை பொருளால் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சொல்லணும், எங்கே டிஸ்கஸ் பண்ணி பேசணுன்னா அந்த பாட்டு படிச்சு பண்ணியும் சூப்பராக பேசிடலாம். பெண்களால் வரக்கூடியது தப்பான விஷயங்கள் என்ன வரும்னு சொன்னால் அந்த பாட்டு படிச்சிங்கன்னு நீங்கள் பேசிடலாம். அப்படி ரெண்டு பேர் டிஸ்கஷனையும் காட்டியிருப்பார். காட்டி முடிச்சுனா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பொருளையும் தரேன், நீ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கப்பலில் ஏற்றி விடுவானுங்க. கட் பண்ணால் இந்த ஊரில் வந்து பார்த்தா இது மாதிரி கப்பலில் போனோம்னா செத்துட்டானுங்க, யாருமே உயிர் தப்பிக்கலை, எல்லா பெண்களும் வந்து உடன்கட்டை ஏறுங்க அப்படின்றான். அப்போ உடன்கட்டை ஏறும் பொழுது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோடனே அப்போ மேலே வந்து அசதரியமாக ஒரு குரல் வந்து உன் புருஷன் சாகலை நீ கிளம்பி வெளியே வா, என் நந்தன் கதையில் சொல்கிறோம்ல அதே மாதிரி நந்தன் கதை மாதிரி வெளியே வா. நான் நந்தன் எப்படி வெளியே வராரோ அதே மாதிரி இவன் குளிக்க போய் பாத்ரூம் பூலில் போயிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெளியே வருவான். நெருப்பு அவளை ஒன்றுமே ஆண்டிருக்காது தீண்டிருக்காது. அப்போ இவன் தான் கரெக்டான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட தான் முதல் முதல்ல போய் பிச்சை எடுக்க அந்த உணவு கேட்குறக்காக அவங்க போயிருப்பாங்க. அது இப்படின்னு சொல்லி ஒரு ஆதிரை கேரக்டர், அது புருஷன் உணவு போதையால் வாழ்க்கையை இழந்து செல்வத்தை இழந்த ஒருத்தன் மறுபடியும் அதுக்காக அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம தலைவர் அழகாக படிச்சிருப்பேன்.
1: அருமையா சொன்னீங்க ஆதிரை கதாபாத்திரம் பத்தி. இந்த காப்பியத்துல

0: அறமெனப்படுவது யாதென கேட்பேன், மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் அப்படின்ற ஒரு பாடல் வருது. அந்த பாடலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அறம் எனப்படுவது பசியை நீக்கிறதான் தான் இந்த பாட்டுடைய ஒட்டுமொத்த பொருள். ஆனால் அறம் எனப்படுவது யாதுன்னு கேட்டேன்னா, பசித்தவருக்கு உணவு கொடுப்பது தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த அறம் என்பதா காப்பியத்தோட முழு பொருளும் இந்த பாடலில் முழு பொருளும்.
0: அதாவது அறமெனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவர்.
1: உண்டினா உணவு.
0: ஆமா,
1: உணவு கொடுத்தவன் தான் உயிர்
0: கொடுத்தவர்.
1: மணிமேகலை முன்ஜென்மத்துக்கு அதில் சொல்றாங்கல்ல, உதயகுமார் ராஜாவா இருப்பான், இவங்க வந்து ஒய்ஃபா இருப்பாங்க. இப்ப என்ன ஆகும்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்டன்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. திடீர்னு எவனா வர சத்தம் கேட்டவனே இவன் கடுப்பாயிடுவான். இங்க எவனா வந்தான் அப்படின்னு சொல்லி திரும்பி கோபமா, யாரா நீ, என்ன ஏன்னா இங்க வந்தன்னு கேட்கும் பொழுது இவன் சொல்லுவா, இல்ல இல்ல நீ அவரை கோவப்படாத, அவரை பார்த்தா ஒரு துறவி மாதிரி இருக்காரு, நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஐயா உங்களை பார்த்தா பசியாக இருக்க மாதிரி இருக்குது, சாப்பாடு தண்ணி தரேன் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு சொன்னால் சரின்னு ஒரு கொடுத்துருவார். கொஞ்சம் நாளில் வந்து இதே மாதிரி ஒருத்தருக்கப்போ பாம்பு குத்தி உதயகுமாரன் இறந்துடுறான். உதயகுமாரன் இறந்த பிறகு இப்போ சாப்பிட்ற அந்த ஜென்மத்தோடைய பலன் போகுதா, அங்கே போய் அவன் இறக்குறப்போ ஒரு மேட்டர் சொல்லுவாள் சார், என்னென்னா நான் சாகுறப்ப ஒருத்தனுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தது மட்டும்தான் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனால தான் இந்த ஜென்மத்தை நான் எல்லாத்துக்கும் சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறேன். இன்னும் நான் என் பையன் கூட சொல்லியிருந்தேன், சாப்பாடு வந்து யாருக்காதான் கொடுத்துட்றா, நம்ம என்ன நன்மை செஞ்சாலும் யோசிக்கிறவங்களும் செத்துருவோம். அப்போ நீ யோசிக்கிறப்ப யாருக்கெல்லாம் சோறு கொடுத்துன்னு நினைச்சேனாவே அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம எவ்வளோ பாவம் செய்யணும் எவ்வளோ நன்மை செய்யணும் சார், எதுவுமே ஞாபகத்துக்கு வரப்ப சாகும் பொழுது நினைக்கிற மாதிரி ஒன்று செய்கிறதான் சார் அறம் ராம் சார். அது என்னன்னா உணவு கொடுக்குறது தான். நம்மளால் வந்து வேற எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சில பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பழக்கங்கள் வந்து இது பண்ண முடியாது. அறம் என்பது என்னன்னா மண்ணுயிருக்கு எல்லாம்ன்றாம், மனுஷனுக்குன்னு சொல்ல மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கு எல்லாம் உண்டி கொடுக்கறதா உயிர் கொடுக்கும். திருமந்தத்தில் ஒன்று இருக்கும், யாவருக்கும் முடிவது யாவருக்கும் முடிவது, அவர் நாள் தானே எழுதுவார். அதில் தான் ஒருத்தர் நல்லா பேசுறது ஆறுதலாக இது பண்ணுறது அப்படின்னு, எல்லோராலும் முடியுது ஒரு கை உணவு தானே அப்படின்னு, பசுக்கு வந்து ரெண்டு கீரை கொடு, எறும்புக்கு நாலு சோறு வை, இதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். இப்போ மண் உயிருக்கெல்லாம் உணவு கொடுப்பவர் மட்டும்தான் சார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறம்ன்றதை ஒத்த வரையும் சொல்லிட்டு போயிருப்பார். இந்த ஒத்த வரையை நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எப்போ வேணாலும் சந்தோஷமா இருக்கும். யாருக்குமே எப்போ நம்ம சாவோன்னு தெரியாது. சரி சரி நம்ம 60 வயசு சாவோம் அப்போ செஞ்சுக்கலாம் சோறு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எப்போ வேணால் வரும். அப்போ நீ எப்போ வேணாலும் யாருக்கேனும் செஞ்சுக்கிட்டே இருந்ததுதான் இந்த பாட்டுடைய பொருள்.
0: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு கோட்பாடு சிறை கூட்டத்தை அறக்கூடமாக மாற்றுதல், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்.
1: கான்செப்ட் என்னென்னா சாப்பாடு போடலாம். இப்போ அந்த சிறை கோட்டம் முழுக்கமே தவறு செய்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பசின்ற ஒரு பின்னில் தான் இருப்பாங்க. காஞ்சனன் இருக்கான தலைவெட்டினாக்கா இவரை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டுனா இவன் தன்னுடைய பாத்திரத்தை வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கும். ஒத்த பாத்திரத்தை வச்சு ஒத்த பொம்பளை போய் எல்லாத்துக்கும் சோறு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இவன் நேராக போய் ராஜா சொல்லுவாங்க, ராஜா இது மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையவே நீ தீர்த்துட்டேன், இவங்களுக்கு சாப்பாடு போகிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஃபண்டு இதாகிட்டு இருக்கு, அதனால் இது நீ வந்து இதை சரி பண்ணிட்டேன், நீ ஏதாவது கேளு நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னப்ப அவள் சொல்லுவான், இந்த சிறை கூட்டமாக நீ வைக்காதீங்க, அறக்கூட்டமாக மாற்றுங்க, ஒழுக்கமாக மாற்றுங்க, பசியை கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து உருவாக்குறதுக்கான பள்ளிச்சாலைகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதையுடைய ஒன்லைனே. அதான் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக ஆகும். சிறையில் யாருக்கா, பசியில் உள்ளவங்க இருக்கா, பசியில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க.
0: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த காப்பியத்தில் பெண்களின் கற்புநெறி பற்றி மற்றும் சுதந்திரம் பற்றி எவ்வாறு பேசப்படுகிறது?
1: இப்போ கற்புநெறின்றது நமக்கு ரெண்டாவது கான்செப்டாக இருக்குது. உங்களுக்கு சுதந்திரம், பெண் சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா கற்பு ஆண்களுக்கு தான் இருக்கா, பெண்களுக்கு தான் ஒரு பெரிய இருக்கும். தொல்காப்பு என்ன சொல்வார்னா, கற்பனைப்படுவது கரணமோடு புறநுதல் அப்படின்வார். கற்பியில் சொல்வது என்னென்னா, கரணம்னா காரணத்தோடு தான் இருக்க தான் கற்பு. என்னென்னா, இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, கொண்டுருவான்றக்காக வீட்டில் போடக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரண்மை தான் அதை வந்து அவர் சொல்கிறார். கற்பனைப்படுவது கரணமோடு புணர்தல் அப்படின்வார். ஒரு கல்யாணம் பண்ணி பண்ணுறது தான் கற்புன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே உடைச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு எது அழகு, அவருடைய முகம், மூக்கு, அழகு, எஜுகேஷனு, டாக்டராக இருக்கா, அப்படிலாம் இல்லையா, தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு பொண்ணு மாறினா அதுதான் அழகுன்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நம்ம இப்படி நிற்காது, இங்கே நிற்காது, அங்கே நிற்காத, இந்த பையன்ட்ட பேசாத, அந்த பையன் கோயிலில் செய்கிற ரொம்ப நல்ல விஷயம் சார். பசங்கள் நாலு பேர்கிட்ட பேசுறது கொள்றாங்கல்ல, அது மூலியமாக ஒரு பெரிய ஓப்பன் ஆயிரும். பொண்ணை வந்து ஆண்கள்லாமே பயமுறுத்தி வச்சா அது எவ்வளோ பெரிய வன்முறை. அந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து பெண் அடிமைத்தனத்தை முழுக்க வந்து இவர் வந்து அவ வாழ்க்கையை அவ சூஸ் பண்ணுறான். மெயின் காரணமே பெண் சுதந்திரம் தான். என் வாழ்க்கை எனக்கு, நீ பாரம்பரியமாக நான் ராஜா பரம்பரை, இவங்க பின்னாடி வந்தாங்கன்னா இல்லாமல், இவங்க ஒரு ஆடல் மகளிர் பரத்தை அப்படின்ற மாதிரியான சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணு, என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன்டா போடான்னு ரெண்டாம் நூற்றாண்டுல போனால் தான் தமிழ் சமூகம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். லவ் பண்ணால் அப்பங்காரன் விட்டுறான், லவ் பண்ணாட்டி ஓகே சொல்லணும்னா அவன் ஆசையில் ஊத்துறான், ஓகே சொன்னால் இவன் ஜாதி மதத்தை வச்சு இவன் வந்து ரோட்டில் வச்சு விட்டுறானுங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு பெண்கள் கேட்குற மாதிரி, ஒரு காதலை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு காதலை மறுப்பதற்கும் பெண்ணுக்கு மிக உரிமை இருக்குன்றதை அந்த கதையில் உதயகுமாரின் கேரக்டர் மூலியமாக அவர் சொல்வார். உதயகுமாரின் காதலை வந்து அவளுக்கு பிடிக்கும், ஆனால் என் வேலை அது கிடையாது. இல்லை, இங்கே வந்து என்னோடய பர்பஸ் என்ன, நான் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் பசியை திங்கிறதா இந்த ஜென்மத்தோட வேலை. இங்கேயுமே நான் கல்யாணம் பண்ணி என்ன பிள்ளையை பார்க்கறது என்னோடய இதில் இருக்கா. உதயகுமாரின் காதலை மறுக்கிறா, திருமணத்தை அவள் தேர்ந்தெடுக்கவே இல்லை. நானே ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னா, என் பொண்ணை திருமணம் வேணாம் நான் சொல்ல முடியாது. சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமன்றாங்க அவையார். சந்ததிக்கு அழகுனாதுன்னா நிறைய குழந்தை பெற்றுக்கு போகிறதுனா இவை வேணான்றா, எனக்கு போப்பா என் வேலை அது கிடையாது. இப்போ நான் இங்கே வந்தது காரணமே என்னன்னா, திருமணத்தை எதுக்குறா, காதலனை வேறான்னு சொல்கிறா, துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறா. என் வாழ்க்கை எனக்கு, எனக்கு நான் என்ன ஆகுன்றதை ஒரு அற்புதமாக இந்த காப்பியத்து மூலியம் பேசுகிறார். சமூக பெண்ணை ஈடுபடுறான், எல்லாத்துக்கும் சோறு போடணும், நீ போய் மக்களோட மக்களை போய் சமூகத்தில் போய் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் மிகப்பெரிய ஒரு சமூக பணின்னு அவங்க அது பண்ணுறாங்க. தன் வாழ்க்கையோட நோக்கத்தை நம்மளே தீர்மானிக்கிற மாதிரி ஒரு சொபிஸ்டிகேட்டான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய என்னோடய மாணவர்கள் வந்து பார்த்தா, நான் படிப்பானுங்க, சினிமாவுக்கு போகிறேன்னு வானுங்க, டேரக்டர் ஆகிறேன் வாழ்ந்துட்டு போனேன், திடீர் பார்த்தா வேறு வீட்டு சூழ்நிலை ஒரு வேலைக்கு போயிடுவானுங்க. வேலைக்கு போய் திருப்பி வந்து ஒரு பத்து ரெண்டு வருஷம் கழிச்சு, ஐயா நல்லா ஒரு 2 லட்சம் சம்பளம் தராங்க, அதனால் ஏற்றுக்க முடியல, என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்க முடியலங்கயான்னு சொல்லி இது நிற்பாங்க. அப்போ ரெண்டாம் நூற்றாண்டுலேயே இலக்கியத்தை ஆழ்ந்து பார்த்தா தெரியுது, தான் வாழ்க்கையே ஒரு பெண் தனியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணு தான் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கட்ஸ் இங்கே இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குற பொழுது, இவங்க வந்து பெண்களுடைய சுதந்திரத்தை மிக அற்புதமாக வந்து பேசுகிறேன்.
0: அருமையாக சொன்னீங்க, கற்பு நெறி சுதந்திரம் பற்றிலாம் சொன்னீங்க. அதே மாதிரி சமுதாய பிரச்சனைகளான சாதியம் மற்றும் மத பூசல்கள், இதை பற்றிலாம் கூட ஏதாவது பேசியிருக்கா?
1: தனக்கான விஷயங்களை அடித்து உடச்சி கொண்டு போகிறதுல ஒரு சாதி ஏற்றத்தாழ்வுகளை வந்து உடைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்காகவே நம்ம மனிதர்களை பார்க்கலாம். தான் வாழ்க்கை தான் இப்படி போச்சு, என் பிள்ளை அவள் வாழ்க்கை தேர்ந்திருக்குன்னு அவளை ஃப்ரீயாக விட்ட மாதவி வந்து இருக்கலாம். மாதவியோட அம்மா பார்த்தீங்கன்னா, தான் மகள்களும் பேத்திகளும் வந்து இந்த சமூகத்துக்குள்ளே இந்த படிநிலைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஆண்கள் வந்து தவளை வந்து பூஜிச்சுட்டு போகிற மாதிரியான வாழ்க்கை தான் வேணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இல்லை, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை இது முழுக்க முழுக்க வந்து இப்படி ஒரு யோசனை தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நூற்றாண்டுலேயே இவ்வளோ ஒரு வைடாக ஒன்று திங்க் பண்ணி இப்படி எழுதியிருக்காங்க.
0: சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பற்றி ஏதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கா? உதாரணத்துக்கு மது ஒழிப்பு, சூதாட்டம் செய்யக்கூடாது, வேறு பல ஏதாவது
1: ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது சார். விழாவரை கதையில், மலவன புக்க கதையில், பாத்திர மரபுக்குரிய கதைன்னு இந்த 30 கதைகளை இந்த கதையில் இதுதான் சொல்கிறாங்கன்னா இல்லை. ஒரு சாமியார் நடந்து வந்துகிட்டு இருப்பார் பயங்கரமாக, அவர் அழுக்கா நியூடா அப்படி வந்துகிட்டே இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா சமணத்துக்கும் பௌத்தத்துக்குமான ரெண்டு பேத்துக்கும் உண்டான அந்த விஷயத்தை அவர் எழுதியிருப்பார். இந்த ரெண்டு பேர் சேர்ந்தால் எப்படி ஒரு மத கருத்துக்களை சொல்லி இவங்க நக்கல் பண்ணி வம்புழுத்து ஒரு மனித உறவுல விரிசல் ஏற்படுத்துறாங்களோ, அதே மாதிரி எல்லா காதைகள்லையுமே கல் உண்ணாமையோட தொல்லைனா, கொலையால என்ன பிரச்சனை வருது, களவால் என்ன பிரச்சனை வருது, பரத்தமையால் என்ன பிரச்சனை, இப்படி சமூக தீமைகளை எல்லா காதைகளுமே அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. அதன் நோக்கம் வந்து தனி மனித ஒழுக்கத்தை மட்டும் கிடையாது, சமூக அமைதியையும் மனித வாழ்வையும் நிர்ணயிக்கிறதுக்கு தான் இருக்காங்க.

0: நேர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இதுல பல நாடுகள், பல பூகோள பகுதிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து பூம்புகார், மணி பல்லவம், சாவக நாடு, பஞ்சி, காஞ்சி அப்படின்ட்டு. நம்ம காப்பிய நாயகியான மணிமேகலை பல இடங்களுக்கு பயணம் போறாங்க. இதோட பூகோள முக்கியத்துவம் என்ன?
1: கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது சும்மா சொல்றாங்களா, உண்மையிலே சொல்றாங்களான்றதுக்கு 2nd century எழுதப்பட்ட இந்த காப்பியம் வந்து ரொம்ப ஒரு மேப் மாதிரி இருக்குது சார். உங்களுக்கு சாதுவன் எடுத்துட்டோம்னா அவன் கடல்ல போனாங்க, பிசினஸ் பண்ணானுங்க, அங்கேருந்து வந்தானுங்க. இப்படி எல்லா காதைகள்லையும் கடல் வணி தொடர்புகள் வந்து ஒரு நாட்டுடைய வணிக தொடர்புகள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்றதுக்கு நிறைய ரெஃபரன்ஸுங்க இருக்கு. வெறும் காப்பியத்தை ஒரு ஒழுக்க நெறியாக பார்க்காம ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக ஒரு நாடு அப்போ எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான சுதந்திரம் இருந்துச்சு, என்னென்ன மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கான எல்லா விஷயங்களுமே இங்கே இந்த காப்பியத்தில் இருக்குது. வெள்ளைக்காரர்கள் எங்கே அங்கேருந்து வந்தாங்க, தங்களுடைய சமயத்தை பரப்புறதுக்கு வந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பௌத்தம், இங்கே இருக்கக்கூடிய சமணம், இங்கே இருக்கக்கூடிய வைணவம், எல்லா கதை கருத்துக்களுமே கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி வந்து பூலோகம் முழுக்க வந்து இவங்க பயணப்பட்டிருக்காங்கன்றத நம்ம பெருமையாக கூட வச்சுக்கலாம். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு சொல்கிறாரு தொல்காப்பியர். அந்த காலத்தை வந்து பெண்கள் வந்து கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னு 2nd century சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணி இங்கே வந்து பார்த்தோம்னா கடல் முழுக்க நம்மால் வந்து அப்படியே பரவி, உலகம் முழுக்க பரவி வணிகத்துக்காக. வணிகம்னா நம்ம எப்படி யோசிச்சு பாருங்கன்னா, இன்றைக்கி நம்ம போய் ஒரு முத்த பவளத்தை என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோம். அந்த காலத்தை இவங்க இவ்வளோத்தை வள வச்சு இவ்வளோ கொண்டு போய் பண்ணி வணிகத்தில் பாசை கற்றுக்கிட்டு அந்த பாசை மூலயமா தன்னுடைய பரப்பை வந்து தமிழர்கள் எவ்வளோ, அது சொல்லுவாங்கல்ல, நீங்கள் இந்த எவிடன்ஸை வச்சு தமிழர்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பின்னாடி நாலேஜபிளாக இருந்தாங்கன்றதை நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கான ஒரு விஷயம் பயணம் செய்கிறது வந்து நம்ம பேசலாம்.
0: அருமையாக சொன்னீங்க சார். இதில் சாவக நாடு அப்படின்னு குறிப்பிடப்படுது, அது எந்த தேசத்தை குறிப்பிடுது?
1: இப்போ இந்த ஜாவா இந்தோனேஷியா சொல்கிறாங்களா சார்?
0: அதுதான் ஆமாம்,
1: அதான் இப்போ அதை தான் சாவகம் அப்படின்றாங்க. அங்கே இங்கேருந்து போகும்பொழுது அவங்களுடைய பண்பாடு நமக்கு வருது, அவங்களோட போகும்பொழுது நம்மளுடைய பண்பாடு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பரவுன்றதுக்காக தான் சாவக நாடுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கே போய் தான் இவ வந்து என்ன பண்ணுறா, ஆபுத்திரன் சந்திக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தோம்னா ஆபுத்திரன் கதையெல்லாம் சொல்லி இவர் வச்சிருந்த பாத்திரம் தான், இவர் தான் தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே போட்டார், இந்த பாத்திரம் வந்தோடனே ஆபுத்திரன் என்ன பண்ணுவான், ஆனால் உங்களுக்கு தெரியுமா சார், ஆவின் பால் அப்படின்னா ஆனால் பசுமாடு, ஆவுடைய மகன் சொல்லி சொல்கிறான். ஏன்னா இவன் பிறந்து அங்கே போனோடனே அந்த மாடு தான் நக்கி அவன் வந்து சரி பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான், மறுபடி செத்து இந்த பாத்திரம் வேஸ்ட்டாக போச்சுன்னு தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த கோமுகி புயலை போட்டுட்டு வடக்கு இருந்து உயிரை விட்டுருவான். அந்த உயிர் என்ன பண்ணால், மறுபடியும் ஒரு பசு வயிற்றுலேயே போய் எங்கேயே பிறந்து இந்த சாவக நாட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும். இவன் மறுபடியும் அவளை போய் மீட் பண்ணுவோம் இந்த செய்தியிலலாம் போயிட்டு, நீங்கள் ஏன் இப்போ நீங்கள் மறுபடியும் வாங்க அப்படின்ற மாதிரியான செகண்ட் பார்ட்டு கூப்பிட்ற மாதிரிலாம் இந்த விஷயங்கள் இருக்கும். அதனால் சாவக நாடு ரொம்ப முக்கியமான ஒரு இது.
0: சாவக

0: நாடு அப்படின்றது ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. வஞ்சி மாநகரத்தில் மணிமேகலை பல்வேறு சமயவாதிகளிடம் வாதிடுறாங்க. அது ஏன்?
1: எப்பயுமே நம்ம வந்து ஒரு சமயத்தை சார்ந்தே பேசணும்னு வச்சுக்கோங்க சார், அதில் வந்து உங்களுக்கு சரியான தர்க்கம் கொடுக்க முடியாது, எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கேன் அப்படின்னா எல்லா மதங்களை பற்றி எல்லா கருத்தையும் எனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும் பேச முடியும். இங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அதெல்லாம் நம்ம தெரியும், பௌத்தத்துக்கு இதுக்கான கதைகள் தான். அப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து எல்லா மதங்களையும் தெரிஞ்சு, இப்போ ஒரு கிறிஸ்டியனாக இருக்கானா அவருக்கு பைபிளும் தெரியணும், திருக்குறான் தெரியணும், நாலாயிர திவ்ய பிரமும் தெரியணும், நாயன்மார்களை பற்றியும் தெரியணும், பௌத்தமும் தெரியணும், சீக்கியமும் தெரியணும். தெரிஞ்சாதான் இங்கே இருக்க உண்டான வேறுபாடுகள் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். தன்னுடைய கொள்கைக்கு உண்டான கருத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமாக வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டே பார்த்தீங்கன்னா அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது போய் மத குருமார்கள்ட்ட போய் நீங்கள் செய்யலாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி ஒரு 10 வயசே நம்ம அந்த டைமில் அவர் இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் லைஃப் கட் பண்ணி 30 வயசில் வந்து ரிட்டர்ன் வருவார். அந்த டைமில் வந்து மதவாதிகள்கிட்ட போய் அவங்க போய் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, நீ பண்ணுறது தப்புன்னு, சரியில்லை, மனிதன் தான் இங்கே முக்கியம். குண்டலகேசில் அதே அவங்க பண்ணுறாங்க, நீலகேசில் அதே பண்ணுறாங்க. எல்லா காப்பியங்களையும் பின் பல்வேறு மதத்தில் உள்ள கருத்துக்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்க.
0: அருமையாக சொன்னீங்க, ஏன் சமயவாதிகளிடம் அவங்க வந்து வாதிடுறாங்க அப்படின்ட்டு.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: மணிமேகலை தன்னுடைய இறுதி நாட்களை காஞ்சி மாநகரத்துல கழிக்கிறாங்க. அதே காஞ்சி மாநகரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் காரணம்.
1: இங்கே வந்து பல்வேறு சமய கொள்கைகளை அவங்க ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டு மணிமேகலை வந்து ஆன்மீக பயணத்தை தொடர ஆரம்பிக்கும். இப்போ இங்கே நம்ம காசிக்கு போகிறோம், ராமேஸ்வரத்துக்கு போகிறோம், வேளாங்கண்ணி போகிறோம், பழனி போகிற மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. எல்லாத்துலேயும் போய் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பேசினதுக்கு பிறகு மணிமேகலை ஆன்மீக பயணத்தை தொடர்றதுக்காக காஞ்சிக்கு போகிறாள். காஞ்சியில் தான் வந்து பௌத்த அறத்தை மேலும் ஆழமாக அறிஞ்சு துறவு வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு ஏற்ற இடம்னு சொல்லிட்டு காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பௌத்த கருத்துக்கள், பௌத்த குருமார்கள் எல்லாமே ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடனால அப்பயே வந்து அங்கே கிளம்பி போயிருந்துருக்காங்க.
0: காஞ்சி மாநகரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இந்த காப்பியத்தோட மொத்தம் 30 காதைகள் இருக்கு. இந்த இறுதி காதை வந்து பவத்திர மருகன பாவை நோற்ற காதை.
1: ஆமா,
0: அது கூறும் வாழ்வியல் அதை பத்தி கொஞ்சம் சொல்லு
1: சார். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆசை, அதுக்கப்புறம் அதுல ஆசையில வரக்கூடிய பற்று, அந்த பற்றுல மூலியமா நம்மளுக்கு ஒரு வினை வருது அம்பவத்துக்கிறதுல.

0: ஒரு ஆசை ஏற்படுது, என் பிள்ளை குட்டி இருக்கணும், என் பின்னாடி இருக்கணும்னு இருக்குது. அது மூலியமாக வந்து நமக்கு வந்து ஒரு பற்று அதுக்கு மேலே இருக்குது, அது மூலியமாக ஒரு விரைவிப்பு இருக்குது. அதில் வந்து ஒரு பிறவி துன்பத்தை அடைகிறோம். இந்த பிறவி துன்பத்தை நம்ம நீக்கணும்னா துறவரையை மேற்கொண்டா சரியாக இருக்கும்னு சொல்கிறதான் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை கொடுக்குற வாழ்வியல் தத்துவம் சார்.
1: ஆசைக்கு வந்து அளவே இல்லை. ஆமாம், ஆசைப்படக்கூடாது. ஆசையை அறுத்தால் பிறவி
0: போயிடும், முக்தி அடைஞ்சிடும்,
1: முக்தி அடைஞ்சிடலாம். ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்ச புத்தரே வந்து ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு கூட
0: சொல்லுவாங்க.
1: அதனால இது ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லுது. இந்த காப்பியத்தில் உள்ள இலக்கிய நயம் பத்தி கொஞ்சம் உரையாடிடுவோம். சிலப்பதிகாரத்தோட நடைக்கும் மணிமேகலையின் ஆசிரியப்பா நடைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள் என்ன?
0: சிலப்பதிகார கதை வந்து கதை முழுக்க வந்து கலையை பற்றி. இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி செட் பண்ணணும், புல்லாங்குழல் இருக்குல்ல சார், புல்லாங்குழல் எப்படி வாசிக்கணும் சொல்லி சிலப்பதிகாரத்தில் இருக்கு சார். ஒரு மியூசிக் டீச்சர்னா எப்படி இருப்பா, அவருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு பாட்டை எப்படி வடிவமைக்கிறது, தாளத்தை எப்படி வடிவமைக்கிறது, எல்லா விதமான ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை கதையை வந்து கலையும் உணர்ச்சின்ற பேசிக்கில் கொண்டு போயிடலாம். ஆனால் மணிமேகலை பார்த்தீங்கன்னா இங்கே

0: இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி செட் பண்ணணும், புல்லாங்குழல் இருக்குல்ல சார், புல்லாங்குழல் எப்படி வாசிக்கணும் சொல்லி சிறப்பதிகாரத்தில் இருக்குது சார். ஒரு மியூசிக் டீச்சர்னா எப்படி இருப்பா, அவருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு பாட்டை எப்படி வடிவமைக்கிறது, தாளத்தை எப்படி வடிவமைக்கிறது, எல்லா விதமான ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை கதையை வந்து கலையும் உணர்ச்சின்ற பேசிக்கில் கொண்டு போயிடலாம். ஆனால் மணிமேகலை பார்த்தீங்கன்னா இங்கே கதைக்கு அப்புறம் அங்கே ஆர்ட் இருக்கிறதுல சிலப்பதிகாரத்தில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறம் இருக்கும். அந்த அறத்தை சொல்வதற்கு ஏற்ற பாவகை எது அப்படின்னா ஆசிரியர் பாதம். அந்த சிலப்பதிகாரம் வந்து பல்வேறு வகையான, அதாவது வேறு வேறு ஏரியா சொல்கிறதுக்கு ஒவ்வொரு அந்த ரிதம் பேட்டர்ன் தான் சார் பாவகைனா. இப்போ நீங்கள் வெண்பா அப்படின்னா மேலே நாலு சீர் இருக்கணும், கீழே மூணு சீர் இருக்கணும். சீர் என்பது இப்போ வந்து பொன்குமார், பொன் சந்திரன், பொன் ரமேஷ் இப்படி வச்சோம்னா, இது பொன்றது ஒரு சீர், ரமேஷ்ன்றது ஒரு சீர், பொண்ணுன்றது ஒரு சீர், சந்திரன்ற ஒரு சீர். இப்போ இந்த சீரை வந்து மேலே நாலு சீரும் கீழே மூணு சீர் வைக்கிறது தான் பாவகை. இப்போ ஒவ்வொரு பாவமே எதுக்கு பாடப்படுது, இப்போ சோகமாக இருந்தால் நீ வந்து என்ன பாட்டு பாடணும், சந்தோஷமாக இருந்தால் என்ன பாட்டு பாடணும், ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பாட்டு பாடணும் அப்படின்றது தான் பாவகை. இப்போ நீங்கள் துள்ளலோசைன்றான், துள்ளலோசைனா நீங்கள் வைபான சாங்ஸ் பாடுறதுக்கு அப்போயே வந்து துள்ளலோசையை பயன்படுத்தியிருக்கேன். அது ரிதம் பட்டம் எப்படி இருக்கும், மேலே எத்தனை அடி இருக்கணும், கீழே எத்தனை அடி இருக்கணும். தூங்கலோசைனா சோகப்பாட்டு பாடுறதுக்கு. ஆசிரியப்பாலாம் பெரும்பாலும் கருத்துக்களை நான் ஒருத்தர் சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அப்போ சிலப்பதிகாரம் நடையும் இதுவும் வந்து வாட் இஸ் த பர்பஸ், இந்த நூலை நீங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கணும், இந்த நூலை நீ எதுக்கு எழுதுற, நீங்கள் நன்னூலில் அவங்க சொல்லியிருப்பாங்க நல்ல தொல்காப்பியத்தில், இந்த நூலோடைய பர்பஸ் என்ன, யாருக்கு போய் சேருது, கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு வர்றது சிலர் எப்படி படிக்கணும்னா சொல்லிக் கொடுக்குறப்ப யாருக்கு சொல்கிற, அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும். இப்போ தனுஷ் படம் யாருக்கு இருக்கும், அதை சிம்பு படம் யாருக்குன்ற தெரிஞ்சிட்டு பண்ணணுமே ஒழிய நீங்கள் இவங்களை கொண்டு போய் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வைக்கிறமா வச்சா ஆடியன்ஸ்க்கு இருப்பார். அப்போ ஒரு நூலையும் வந்து கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு சொல்கிற மாதிரி இந்த நூலை எதுக்கு எழுதுகிறோம், அதுக்கு எந்த வகையான பாவகையில் எழுதணுன்றதையும் இவங்க ரொம்ப அற்புதமாக சொல்கிறது தான் அந்த ரெண்டு நடைக்கும் உள்ள வித்தியாசமாக பார்க்க போகிறோம்.
1: சொன்னீங்க நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வி, அதை வச்சுக்கலாம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காப்பியம் எழுதப்பட்டிருக்கு, மணிமேகலை காப்பியம். இதன் மூலமாக நவீன சமூகத்திற்கு என்ன செய்தி சொல்கிறாங்க, அதே மாதிரி இளைய தலைமுறையினர் இந்த காப்பியத்தை அவசியம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன காரணங்கள், அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இந்த 1500-2000 ஆண்டுகள்னு நம்ம சொல்கிறோம், இதில் ஒட்டு மொத்தமாக எடுத்தோம்னா ஒரு அஞ்சு விஷயத்தை எடுத்துக்கலாம் சார். ஒன்று என்னென்னா பசியை ஒழித்தல். இவள் நம்ம பாச மாதிரி எல்லா காதைகள்லையுமே பசியை இப்படி ஒழிக்கிறது தான், பசியை ஒழிச்சா இங்கே எல்லாமே சரியாக போயிடும். இன்றைக்கி நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனை காரணமும் பசி தான் அப்படிது. ரெண்டாவது என்ன, மனித சமத்துவம், சமூக நீதியை வளர். யாரையுமே இவங்க இந்த கேஸ்ட் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை ஒரு ஆடல் மகளிர் குழுவை சேர்ந்தேன், அவள் போய் ஊருக்கு முழுக்க சோறு போட்டு எல்லாத்துக்கும் அவருடைய பசின்ற வியாதியே போகிறாங்க. அப்போ எல்லாமே மனிதர்கள் தான் அப்படின்ற விஷயத்தை இதில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க இந்த கதையை அப்படின்றது சொல்லியிருப்பார். ரெண்டாவது, மூணாவது, பெண்களுடைய தேர்வு உரிமை, அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணும், என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது. நாலாவது, சிறைச்சாலையில் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னாங்க. நீங்கள் நம்மளே பாருங்களேன், ஒரு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஏதாவது தப்பு செய்தால் டப்புன்னு தான் அடிக்கிறோம், ஐயோ என் குழந்தைலாம் கையில் பவர்லாம் குறைச்சா நம்ம அடிக்க போகிறதில்ல, ஓங்கி தான் அடிப்போம். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஒன்றே குற்றவாளியாகும். அப்போ சிறைச்சாலை இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு சூழலில் தான் தப்பு செய்வாங்க, அதாவது நான் ஒரு 80% நான் சொல்கிறேன், 20% அது வேலையாகவே இருக்கவங்க இருப்பாங்கப்பாங்க. அப்போ இந்த 80%னா ஏன் இவ்வளோ தண்டனை பெறணும், இப்போ இவங்களுக்கு ஒரு கொடுக்கலாம்ல, ஒரு சீர்திருத்தம் கொடுக்கலாமே, சிறை சீர்திருத்தத்தை பற்றி அப்பயே வந்து இவங்க பேசியிருக்காங்க. அடுத்து வந்து கருணை சார், நீங்கள் அப்படியே சொன்ன மாதிரி இந்த நூல் படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு உயிரையும் மண் உயிருக்கெல்லாம் உண்டி கொடுத்தல் உயிர் கொடுத்தல் என்ன மாதிரி, எனக்கு நான் பர்சனலாக பார்க்குறேன் சார், நான் வந்து ஓங்கி நம்ம நைட்டில் ஒரு லைட்டு போட்டோம் பூச்சா வந்தது இல்லை, அதை அடிக்கலான்னு போனதுக்கப்புறம் டக்குன்னு மணிமேகலை வந்து நின்றோம் ஏ அப்படின்ற மாதிரி, உடனே நம்ம அப்படியே மனசு அந்த கருணையை வந்து பேசும், பசியை பேசும், சமூக சீர்திருத்தத்தை பேசுது, சிறைச்சாலை அறக்கூட்டமாக்குது, கருணையை பேசுது, உயிர்களிடத்தோட அன்பை வந்து முக்கியமாக பேசுது. இளைஞர்களுக்கு என்ன சொல்லி இல்லாமல் என்ன சார், நீங்கள் நாங்களாம் ஜென்சி வந்துட்டோம், நீங்கள் போய் கதையை சொல்லிட்டு உட்காந்துருக்காதிங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்லாம் கிடையாது. மனித உயிர்கள் என்பது ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம், ஒரே மாதிரி தான் சாகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பிறந்தோம், இதே மாதிரி தான் வாழ்ந்தோம், இதே மாதிரி தான் செத்தோம், எங்கேயுமே யாருமே புதுசாக ஒன்றும் பண்ணல. மற்றபடி மனித உணர்ச்சி என்பது ஒன்று தானா, 16 வகை ஜெண்டர்ஸ்க்கும் அவங்களுக்கான தேவைகள் தான் வந்திருக்கே ஒழிய இங்கே எந்தவுமே மாற்றமே கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த காப்பியங்களை படிக்கிறது மூலியமாக தான் நம்ம வாழ்வை வந்து நெறிப்படுத்திக்க முடியும். இவங்க உடனே கிரிஞ்சு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. நான் வந்து என் பசங்களை என்ன சொல்வேன்னா, கல்வி என்பது என்னென்னா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் கல்வின்னு சொல்லுவேன். இப்போ நான் பார்ப்பேன் இவங்க ரெண்டு பேர்த்து போகிறான்னு, ஒரு ஊரில் போய் வாங்கிட்டு வாங்கினான்னுவேன், ஒரு அப்பனா வந்து நம்ம போகலாமா அப்படின்னு இருக்கும், இல்லை இல்லை அந்த ஊரை போய் அவன் தெரிஞ்சுட்டு வரட்டும், ஏன் அவங்க என்ன அப்புறம் எப்போ தான் நீ லேர்ன் பண்ணி கொடுப்பேன். என் பையன் வந்து வடபள்ளியிலேருந்து கிட்டத்தட்ட எக்மூரில் ஸ்கூலுக்கு வரான், நான் கவர்மெண்ட் பஸ் தான் அனுப்புகிறேன். அப்போ மனித வாழ்வை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரே மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும், ஒரு அண்ணன் இருப்பான், ஒரு தம்பி இருப்பான், ஒரு அக்கா இருக்கும், தங்கச்சி இருக்கும், எல்லாம் இருக்கும், ஒரு டைமில் அவங்க ஏதாவது பேசியிருப்பாங்க, உடனே அதில் சண்டை வந்துருக்கும், அப்புறம் பிரிஞ்சிருப்பான், சாவுக்கு

0: நம்ம போகாத மாதிரி சூழலாம் இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த காப்பியங்கள் தான் இருக்குது. அப்போ இளைஞர்கள் நீங்கள் எப்படின்னா மனித நேயமாக என்னென்னு அறியணும்னா நீங்கள் காப்பியம் படித்தாங்க. ஒரு பசுக்காக வந்து உயிரை கொடுத்த கதையெல்லாம் இங்கே இருக்கும். அப்போ அந்த உயிருக்கு இப்போ இவன் ஏன் கொடுக்குறான் அப்படின்லாம் இருக்கும். ஒரு இடத்துல வந்து என் மகனை சாவரம் என்ன எடுத்துக்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அம்மா இருக்கும். அப்போ சுய சிந்தனையை வளர்க்குறாங்க. எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணுன்றதை நேர் வழியில் நான் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சாய்ஸ் வந்து எனக்கு எனக்கு என்ன தேர்ந்தெடுக்கணுன்றதை இந்த மணிமேகலை காப்பியம் மூலம் பார்த்துக்கலாம். அப்போ சமூக பொறுப்பு, எங்கே போனாலும் எனக்கு தன் பெண்டு தன் வீடு தன் சோறு இப்படின்னு இருக்க சின்னஞ்சிறு உள்ளதன் பாரதிதாசன் சொல்கிற மாதிரி எப்பப்பாரு தான் தான் தான் உள்ளதான் என் குடும்பம் என் குடும்பம்னு இருந்தேன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. நிறைய செலிப்ரிட்டிஸ் குழந்தைங்க நீங்கள் சாவுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சார். இப்போ நம்ம ஒரு திருச்சியிலேருந்து வந்திருப்போம், மதுரைலேருந்து வந்திருப்போம், நமக்கு ஒரு வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருக்கோம்ல, எல்லா அனுபவமும் பார்க்குறோம்ல, இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இப்போ நம்மளால் ஒரு ஃப்ளைட்டில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ நாள் காத்து வந்து இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம். இப்போ ஒரு சோறு கிடைக்குது, ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தங்கினா நம்ம எவ்வளோ நாள் கழிச்சிருந்தோம். இப்போ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பொழுது வாழ்வில் ஒரு வெறுமை வந்துடும். அந்த வெறுமை என்ன ஆகுனா அவங்களோட சின்ன விஷயங்கள் கூட தாங்காமல் டக்குன்னு சூசைடுக்கோ போதைப் பொருட்களுக்கோ அடிமையாக வருது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சினிமா இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் வந்து சூசைட் பண்ணதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இவங்க டிவி நடிகைகள் எல்லாமே ஏன் காரணம்னா எல்லா இன்பமும் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறது. அது இல்லை, உன்னை தேடி போகணும். அப்போ ஒன்று இருக்க காசு செல்வம் எதுக்கு வந்துச்சு, அடுத்தவனை கொடுக்குதான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து அடுத்தடுத்துட்டு போயிடுவேல, இல்லை இல்லை செல்வம் எனக்கு தானா, அப்புறம் உனக்கு எல்லா வகையான போதையும் செஞ்சு அவங்க இளைஞர்கள் மாட்டிக்குவாங்கன்றது தான் சுயத்தை அறியணும், சமூக பொறுப்பை உணரணும் அப்படின்றது தான் இந்த மணிமேகலை மிக மிக முக்கியமான ஒரு காரணம். ஒரு பெண் கதாபாத்திரத்தை வச்சு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சிட்ஃபீல்டு ராபர்ட் மெக்கியான எல்லா ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கையும் ஒன்றா போட்டு வச்சு எழுதுன ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காப்பியம் என்று தான்
1: காப்பியத்தோடு ஒரு திரைக்கதை மாதிரி இருக்குது அப்படின்றீங்க.
0: ஆமாம் ஆமாம் சார், உண்மை கண்டிப்பாக உண்மைதான்.
1: அருமையாக ஒரு நிறைவான கருத்தை சொல்லி முடிச்சிருக்கீங்க முனைவர் தா டான்ஸ்டானி அவர்களே. உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக அருமையான ஒரு காப்பியத்தை அது குறித்த பல செய்திகளை வந்து சொல்லியிருக்கீங்க, அதற்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றி, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. எனக்கும் வந்து இது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேட்டு இலக்கியங்கள் படிக்கணுன்ற மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுது. ஆகாசவாணியுடைய ரீச் என்ன நமக்கு தெரியும், எவ்வளோ மக்களை கொண்டு போய் செய்கிறோம், டெய்லரிங் பண்ணுறவங்க, நகை வியாபாரம் பண்ணுறவங்க, நகை செய்கிறவங்க, இப்படி ரூமுக்குள்ளே உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம வானொலி மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ்ன்றது நமக்கு தெரியும். நம்ம சின்ன பிள்ளைந்து வானொலி கேட்டு கேட்டு வந்தவங்க தான். அது அந்த மூலியமாக இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றதும் சமூக பொறுப்பு எவ்வளோ இருக்குது. நீங்கள் உங்களோட கேள்விகள்லேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதநேயத்தை பற்றி, சமூக பொறுப்பை பற்றி, அறத்தை பற்றி இதுதான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணியை செஞ்சுருக்கக்கூடிய இந்த பொன்சந்திரன் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி சார்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். மனதை மயக்கும் மணிமேகலை, பங்கேற்றவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பர்கள் 12 மணி. இனி இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சி நேரமாய் கேட்கலாம். நண்பர்கள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசைமேடை, இதில் கருக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகசுரம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் சி யுவராணி அவர்கள் பங்கேற்று ஆற்றிய உரையின் ஒலிப்பதிவு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தஞ்சல். இரண்டு:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒலிபரப்பில் 5:27 குரளமுதம் 403, 5:30 மதுரத்தென்றல், மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள், திருமலை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், இதில் விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் அலெக்ஸ் ஆல்பர்ட் தரும் தகவல்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி, மண்வளம் மனித நலம் உரை வழங்குகிறார் ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் இ பிரேமா அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை,

0: கல்யாணி கணேசன் அவர்கள் வீணை, தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், ஹைச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள், இரவு 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃபிளை துபாய் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலர் அஞ்சலி செலுத்திய பின் சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜு, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே காந்தியடிகள் பிறந்த நாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடியில் இன்று கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மகளிருக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் இது நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு பெண்ணின் சமத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கல்வி பெறும் உரிமை தொடங்கிய வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 18 வயதுக்கு கீழ் ஆண்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 18 வயதுக்கு கீழ் பெண்கள் என 4 பிரிவுகளில் இந்த மாரத்தான் நடைபெற்றது. கடற்கரை சாலையிலிருந்து தொடங்கிய மாரத்தான் ஜார்ஜ் ரோடு, திருச்செந்தூர் சாலை, துறைமுக சாலை வழியாக 7 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் தூரம் என இந்த ஓட்டமானது நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ

0: லக்ஷ்மணன்,
1: காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான அனைவரின் முயற்சியில் அனைவருக்கான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது. கிராமப்புற மக்களின் வளர்ச்சிக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்பெற செய்வது மற்றும் கிராமப்புறங்களில் மக்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட நோக்கங்களுடன் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள விஜய் காட்டில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் வலிமை மிக்க தலைவராக விளங்கிய லால் பகதூர் சாஸ்திரி பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் துடிப்புடன் செயல்பட்டவர் என்று கூறியுள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவர் என்றும் நாட்டிற்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமைத்துவம் இந்தியாவின் பயணத்திற்கு வலு சேர்த்ததாகவும் அவர் கூறினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று

0: லால் பகதூர் சாஸ்திரி பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் துடிப்புடன் செயல்பட்டவர் என்று கூறியுள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவர் என்றும் நாட்டிற்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமைத்துவம் இந்தியாவின் பயணத்திற்கு வலு சேர்த்ததாகவும் அவர் கூறினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று நாட்டை காக்கும் வீரர்கள் மற்றும் மக்களுக்கான உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பெருமையையும் எடுத்துக்காட்டியவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அவர் குறிப்பிட்டார். எளிமையாகவும் மனது உறுதியுடனும் செயல்பட்டு நாட்டிற்காக அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் எளிமையான வாழ்க்கை மற்றும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான மனப்பான்மையுடன் செயல்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடு சவாலான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் மிகுந்த உறுதிப்பாட்டுடன் தீர்வு கண்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று தெரிவித்துள்ளார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் அவர் கூறியுள்ளார். எளிமையான வாழ்க்கை, அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றுதல், நாட்டிற்கான சேவை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதுபெரும் அரசியல் தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது மாளிகையில் அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பெருந்தலைவர் காமராஜர் தமது வாழ்க்கையை நாட்டிற்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற மாற்றத்தை கொண்டுவர அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் நலனுக்காக பாடுபட்ட காமராஜரை வருங்கால சந்ததியினர் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஃப்ளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசியுள்ள பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்று பாராட்டியுள்ளார். தமது உயிரை துச்சமென மதித்து தீரமிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணிந்தர் சிந்து கூறியுள்ளார். மில்வாக்கியில் நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிசக்தி, அரிய கனிம வளங்கள், ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற கனடா ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எரிசக்தி தேவை, விநியோக சங்கடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இரு நாடுகளுக்கும் வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா கனடா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $30 பில்லியனிலிருந்து $70 பில்லியன் உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா கனடா இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்த 5வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒட்டோவா நகரில் வரும் திங்கட்கிழமை நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு, ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கனடாவில் கனிம வளம் மற்றும் எரிசக்தி துறைகளில் இந்திய முதலீடுகளை அதிக அளவில் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களில் கனடா நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு மணிந்தர் சிந்து தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 28 இடங்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக அவற்றிற்கு பெயர் சூட்டுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இந்திய நில அளவை கணக்கீட்டு வரைபடத்தின் அடிப்படையில் லடாக் அரசுடன் கலந்தாலோசித்து இந்த இடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறை, பூலோக கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.

0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃப்ளை துபை விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:50 20:00 ஆகாஷ்வாணி. தமிழக மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி கேட்கலாம் மெல்லிசை. நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை பாடல், TR பாப்பா இசையில் பாடியுள்ளார் லதா ராஜு.

நிறைவாக ஒலிக்கிறது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல். டி ஆர் பாப்பா இசையில் பி ஜெயச்சந்திரன் குழுவினரோடு பாடியுள்ளது.

0: மெல்லிசை இரசித்தோம். காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.

0: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: என் சுவாசம்

0: Punjab, Haryana, Rajasthan, Uttar Pradesh and most parts of Gujarat and Madhya Pradesh during the next 24 hours. Indian athletes continued their strong performance at the ongoing Asian Games in Aichi, Nagoya, Japan, winning several medals across multiple sporting events today. In boxing, Lovlina Borgohain clinched a historic gold medal in the women's 75-kilogram category, defeating China's Pao Ziyi by a unanimous 5-0 decision in the final. It is India's only second gold medal in women's boxing at the Asian Games, following Mary Kom's gold in 2014. Earlier, India's women's recurve archery team created history by winning its maiden Asian Games gold medal. With these performances, India climbed to sixth position in the overall medal standings. And with that, we end this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி.
3: பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் சி யுவராணி அவர்கள் பங்கேற்று ஆற்றிய உரையின் ஒளிப்பதிவினை இப்போது கேட்கலாம்.
4: எல்லாம் வந்து கூட ஒரு வகையில் பாதிக்கப்படுறது விமெனாக தான் இருக்காங்க. எந்த மாதிரி நம்ம சஃபர் ஆகுறோம் அப்படின்னா, டக்குனு இமீடியட்டாக யார் அப்ரோச் பண்ணணும், எங்கே சொல்லணும் அப்படின்றதே வந்து ஒரு எல்லாருமே அந்த இடத்துல ஒரு மென்டல் பேலன்ஸ் இல்லாமல் போயிடுது. எப்பேற்பட்ட பிரேவ் பர்சனாக இருந்தாலும், ஜுடிஷியல் ஜட்ஜாக இருந்தாலும், போலீஸ் ஆஃபீஸராக தனக்குன்னு ஒன்று வரும்போது டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. ஸோ நான் இப்போ எங்களோடது என்னென்னா, இப்போ நீங்கள் எதனா ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனே இங்கே வந்துடுச்சு, நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து சொல்லணும்னா, நான் எப்படி வர்றது, நான் தனியாக வர்றதா, என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வர்றதா, இல்லை அட்வொகேட்டோட வரணுமா, இல்லை பொலிட்டீஷியனோட வரணுமா, இப்படி எல்லாருமே இன்னுமே அந்த கன்ஃபியூஸ் இருக்குது. எதனா பிரச்சனை கிளம்பி வாங்க மேடம் தான் வரேங்களா, போலீஸ் ஸ்டேஷன் இமீடியட்டாக நான் வந்துடுறேன் மேடம், நான் பாட்டுக்கு பஸ் ஏறி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி அதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன் போனேன் என்ன கேட்காம, அங்கே ஒரு சிக்கு வைக்கிறாங்கல்ல யாரனா ஒருத்தர் நம்மளுடைய வெல்விஷஸ். ஸோ அதனால இந்த விமென்ஸு இவ்வளோ பாதிக்கப்பட்டு நம்ம என்ன நம்பருக்கு கால் பண்ணணும்னு கூட இன்னும் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் வரல. எந்த பிரச்சனைனாலும் நம்ம 100 கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எஸ்பெஷலி விமென் ப்ராப்ளம், என்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், என் குழந்தையை பற்றி நான் பேசணும் அப்படின்னா 1091 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது, அதை வந்து நீங்கள் எனி டைம், அது எஸ்பெஷலி ஃபார் விமென். இல்லை மேடம், நான் இருக்கிறது மடிப்பாக்கம், எனக்கு எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரக்கூடாது, ஆனால் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன், பிரச்சனையை நான் பேசணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் கம்ஃபர்ட்டாக எந்த இடம்னு சொல்கிறீங்களோ, கம்ஃபர்ட்டாக ஒரு உங்கள் அம்மா வீட சொல்லலாம், இல்லையா ஒரு டெம்பிள் சொல்லலாம், ஒரு ரெஸ்டாரண்ட், அந்த இடத்துல வந்து கூட உங்களோட பிரச்சனையை கேட்பாங்க. பட் ஆனால் பிரச்சனையை நம்ம சொல்லணும், இதை சொன்னால் என்ன ஆகும், சொல்லலாமா வேணாமா, அந்த மாதிரியே நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பேர் ப்ராப்ளம் சொல்லாமலே இன்னுமே வந்து அந்த பெண் சுதந்திரம்ன்றது கிடைக்காம இன்னுமே நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணுடைய ஒரு சுதந்திரம் அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய நம்ம மட்டும் தெருவில் 12 மணிக்கு நடந்து போனால் தட் இஸ் சுதந்திரம், அது கிடையாது. நமக்கு வீட்டில் ஒரு சுதந்திரம் இருக்கணும், நமக்கு எதுனா தேவைன்னா நோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த வேண்டாம்ன்ற வார்த்தையை அங்கீகரிக்கணும். அந்த நோக்கு வந்து எப்போ கன்சிடரேஷன் இருக்கோ அப்போதான் ரியல் வந்து விமெனுடைய இண்டிபெண்டன்ஸ் வந்து அந்த இடத்துல தான். விமென் அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சமூகம், நம்ம சொசைட்டி டெவலப் ஆக போது அந்த ஃப்ரீடம் வந்து, அந்த அம்மாவுடைய ஃப்ரீடம் வருது, நெக்ஸ்ட் அந்த ஃபேமிலிக்கே கிடைக்கும், குடும்பத்துக்கு ஒரு கொடுத்த ஒரு இது, அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு, அதுக்கப்புறம் அந்த சமூகத்துக்கு, அதுக்கப்புறம் டோட்டல் நாட்டுக்கே. அதுதானே தவிர அந்த உமனுடைய சுதந்திரத்தையும் அவங்களுடைய ரைட்ஸையும் உரிமையும் அவங்க சொல்றதுக்கு நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். முன்னாடி எல்லாம் வந்து ஜென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருந்தது, இப்போ உமன் போலீஸ் ஸ்டேஷன் தனியா இருக்கு. அப்போ வந்து அந்த அங்கே வந்து ஒரு உமன் ஆஃபீஸர் இருப்பாங்க, அந்த உமன் ஆஃபீஸர் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் கேட்டு என்ன பண்ணலாம், என்ன என்கிட்ட சொல்றதுக்கும் மென் கிட்ட சொல்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா, விமென் கிட்ட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, மேடம் இதுதான் இப்படிதான் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல்லுமா அப்ப சொன்னாதான் நான்

சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ வந்து இப்போ நவாடேஸில் வந்து ஆளுமை போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று உருவாக்கி இப்போ எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தனியான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கு. அதில் தான் நான் இப்போ ஐநாவரத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும்போது நிறைய சொல்யூஷன், எல்லாமே நம்ம நீதிமன்றம் போய் தீர்த்துக்கோன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஜென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படின்னாலும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. இங்கே வந்து சொல்லுங்கன்னா 1008 யோசிக்கிறாங்க. போனால் என்ன ஆகும், என்னுடைய ஃபேமிலி ரெஸ்பெக்ட் போயிடுமா, என் ஹஸ்பண்டுடைய மரியாதை போயிடுமா, இல்லை எங்கள் அப்பா எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா, அவருடைய ரெஸ்பெக்ட், எல்லாத்துக்குமே அந்த ஒரு பெண் வந்து யோசிக்குது. ஸோ அப்படி இருக்கிற அந்த பெண் எவ்வளோ ஒரு வேல்யூபிள் அப்படின்றத நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக உங்களை யார் எதனா ஒரு ஒரு இன்ட்ரீட் பண்ணாலோ ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாலோ எது சொன்னாலும் ஃபஸ்ட்டு நம்மளால் முடியாதது கிடையாது. நம்மளால் எதுவும் முடியும். நம்மளால் முடியலன்னா வேற யாராலும் முடியாது. இது என்னால் முடியும், என்னால் முடியலன்னா யாராலும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ப்ராவர்ப் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, கல்யாணம் அடிச்சு குழந்த பிறந்துச்சு நான் நல்ல வேலையில் இருக்கேன் அவ்வளோதான், என்னுடைய டெவலப்மெண்ட் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறாங்க. அது கிடையாது, இன்னும் லேர்னிங் லேர்னிங் லேர்னிங், இன்னும் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு நோ ஏஜ் லிமிட், அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நம்பர் ஒன். நம்பர் டூ, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதல் வந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டு. யாருன்னா நீங்கள் வெல்விஷராக நினைக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லுங்கள் இல்லையா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள். எதுவுமே யார்ட்டுமே சொல்லாமல் அந்த பொண்ணு மனசுலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் தவறான முடிவு எடுத்து. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. நம்மளால் முடியாதது கிடையாது. அதனால் எல்லா ஒரு குவாலிட்டிஸும் குவாலிஃபிகேஷன்ஸும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, நீங்கள் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு இது தான் பிடிக்கும். நீங்கள் காலையில் எரிச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்கள் குழந்தை, உங்கள் குழந்தை உங்களை பார்த்து தான் வளரும். ஸோ அது காலையில் எரிச்சு நம்ம தான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் ஃபெடப் ஆகிட்டு ஒரு விஷயத்துக்காக நம்ம உட்காந்துட்டோம்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போல்லாம் வந்து பிரச்சனை வந்து சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளம் கிடையாது, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், குழந்தைங்க ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து உமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணலாம். இல்லை போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியதில்லை, நீங்கள் கால் நம்பர் வாங்கி கூட 100 கால் பண்ணி கூட அந்த கன்சர்ன் உமன் இன்ஸ்பெக்டர் நம்பர் வேணும், ஒரு உமன் ஆஃபீஸர்கிட்ட என்னுடைய ப்ராப்ளம் சொல்லணும் அது எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணணும். எங்கேயுமே வந்து ஒரு விமென்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு மென்னும் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து சைபர் கிரைம். சைபர் கிரைமை பற்றி நான் முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ நிறைய நம்ம டேஸில் செல்ஃபோன் ஜாஸ்தி ஆகிப்போச்சு, எல்லோரும் அதை இல்லாமல் இல்லை, எதை தேடுறோமோ இல்லையோ செல்லு காலையில் எழுந்து செல்லு எங்கன்றதை நம்ம தேடுறோம். ஸோ அதில் வந்து நிறைய ஆட் வரும். நம்ம ஒரு லிங்க்கை டச் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து அப்படியே மைண்டே உங்களோட மைண்டே உங்களை அறியாமல் அந்த மைண்டே அரெஸ்ட் பண்ணிடுது. ஸோ எவ்வளோ காசு நீங்கள் விடுறீங்க அப்படின்னு தெரியாமலே நீங்கள் 5 போடுங்க, 10 போடுங்க, 20 அனுப்புகிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிலிட்ரிக்காரர், அவங்க டாக்டர் வந்து டீச்சராக ப்ரைவேட்டில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு, அவருடைய மிலிட்ரி சர்வீஸ் வந்து 28 இயர்ஸ். அவர் சேவ் பண்ண மணியெல்லாம் அவர் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காரு. அந்த அக்கௌண்ட் நம்பர் அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, அவங்க பொண்ணு படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்கிட்ட தான் கொடுக்குறாரு. இந்த அம்மா ஒரு நாள் வந்து இந்த ஆன்லைனில் டிக்கெட் ரிவ்யூ, ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து ரூம் புக் பண்ணும்போது ரிவ்யூ, டிக்கெட் ரிவ்யூன்னு சொல்லுவோம், ரூமுக்கு இந்த ஹோட்டலுக்கு இந்த ரிவ்யூ மார்க் போடணும், அதில் ஒரு ஸ்கேமிங் இருக்குது. அதை வந்து இந்த அம்மா பண்ணி அப்படியே 21.5 lakhs, அவருடைய சர்வீஸு 25 lakhs என்னமோ வச்சுருந்தது, 25.5 lakhs அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா, அந்த அப்பா பதறிட்டு வர்றாரு, ஏன்னா ஒரு 28 வருஷம் சர்வீஸ் பணம் பதறிட்டு வர்றாரு. அந்த அம்மா டீச்சர் வராங்க, அவங்களுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேடம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசைப்பட்டு அவங்க டச் பண்ணது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இன்னொன்று வந்து நீங்கள் உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் அனுப்பலைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வரும் அப்படின்னு சொல்லி வரும். உங்களை வந்து நான் அரெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு அஃபென்ஸில் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு வரமாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவர் வந்து உனக்கு செல்ஃபோனில் சொல்லிவிட்டு நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வர போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வருவாரா, அதையும் ஒருத்தரை நம்புகிறாங்க, அதையும் நம்பி அவர் என்ன காசு கேட்குறாரோ அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப வேண்டாம். செல்ஃபோனில் எது வந்தாலுமே அப்படியே சரி, எதோ ஒரு விஷயத்துக்கு நீ இழந்துட்ட, அதுக்கப்புறம் ஒரு ரெமெடி இருக்குது, இம்மிடியட்டாக 193

30 அந்த 1930க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இமீடியட்டா அவங்களுடைய அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் நம்பர் சீட்டிங் வந்துச்சோ அந்த அக்கௌண்ட் இமீடியட்டா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பணம் போவாது, அவங்களுடைய அந்த அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணி அதுக்கடுத்து வந்து சைபர் கிரைமில் நம்ம ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த ஆன்லைனோட வெப்சைட் அட்ரஸ் www.cybercrime.gov.in அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை திருப்பி அந்த அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகாது, அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டக் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் அந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஏமாறக்கூடாது. ஸோ எல்லா இடத்துலையுமே இப்போ மெயினாக நாங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து விமென் தான், விமென் சேஃப்டி. எந்த இடத்துல முன்னாடி வந்து இப்போ முன்னாடிக்கும் இப்போ சிங்கப்படை வந்ததுக்கப்புறம் என்ன மேடம் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, இப்போ சிங்கப்படைக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைட் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்பில் இருந்துட்டு என்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குது, என்ன சஸ்பெக்டாக இருக்குது எனக்கு ஒருத்தர் மேலே, இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், இமீடியட்டாக 100 கால் பண்ணுங்கள். 100 கால் பண்ணி சார் இந்த இடத்துல இருக்கேன், இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, சிங்கப்படை அனுப்புங்க அப்படின்னீங்கன்னா இமீடியட்டாக 5 மினிட்ஸில் சிங்கப்படை டீம் வந்துடும். டீம் வந்து இதாக எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க சார், அவன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் யார் என்னன்றது ஒரு பக்கம் வச்சுட்டு அவனை தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவன் உண்மையாக இல்லை மேடம் நான் சும்மா தான் நிற்கிறேன்னு, இல்லை உண்மையிலே அவன் வந்து சீட்டட் ஃபெல்லோவாக இருப்பான். ஸோ இப்போ நாலா பக்கமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம ஒருத்தர் ஏமாறுறோம் அப்படின்னா அது அவேர்னஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை செல்ஃபோன் இருக்குது, நம்ம என்ன காஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஜென்ரலாகவே நமக்கு ஒரு 2 கண் அப்படின்னா நம்மளை சுற்றி 1000 கண் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்ம நடந்து போனால் நம்மளை 2 கண், நமக்கு 2 கண் இருக்குது, நம்மளை சுற்றி 1000 கண் வாட்ச் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த டிஜிட்டல் இதுலேயும் நிறைய கிஃப்ட் வருது. ஒரு 500 ஒரு 5000 சாரீ 500 கொடுக்குறாங்க, அது போய் நம்ப முடியுமா? அதில் என்ன இருக்கும் வாங்கினீங்கன்னா, 5000 சாரீ வாங்கினீங்கன்னா என்ன இருக்கும்? கிழிஞ்சிருக்கும், உள்ளார டேமேஜ் இருக்கும், உள்ளார ஓட்டை இருக்கும், ஏதோ ஒன்று அந்த இம்பார்ட்டண்ட் இடத்துல டேமேஜ் இருக்கும். ஸோ அது கட்டவே முடியாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு நம்ம 500 or 1000 நம்ம எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 12 மணி நைட்டு நான் தனியாக நடந்து போனால் தான் உமன் சேஃப்டி கிடையாது. வீட்டில் நமக்கு சேஃப்டி, ஆஃபீஸில் சேஃப்டி, நாட்டில் சேஃப்டி, ஊரில் சேஃப்டி, ட்ரெயினில் சேஃப்டி, பஸ்ஸில் சேஃப்டி, இன்டர்நெட்டில் சேஃப்டி. உன்னுடைய புகைப்படத்தை எடுத்து பலவாறு சித்திரிச்சு அனுப்புகிறாங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய தப்பு! அது அவனுக்கு தோணும் இல்லை ஃபஸ்ட்டு, அதுதானே உமன் சேஃப்டி. ஸோ அதை தானே அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாருக்குமே தெரியணும். எதுவா பிரச்சனையாக இருந்தாலும் 100 கால் பண்ணுங்கள், போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுங்க, 1091 கால் பண்ணுங்கள். 1091 எதுக்குன்னா எஸ்பெஷலி ஃபார் உமன் ப்ராப்ளம்ஸ். 100 வந்து ஜென்ரலாக உங்கள் தெரு உங்கள் வீதியில் ஒரு சண்டை நடக்குது, ஒரு போலீஸ் வேணும், 100 கால் சார் இங்கே ஒரே சண்டையாக இருக்குங்க சார் அப்படின்னு இமீடியட்டாக போலீஸ் வந்து போலீஸ் கூப்பிடணும். அங்கே யாருக்கும் அவ்வளோ வேறு இல்லை, எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்காங்க வேக வேகமாக. நீங்கள் தான் ஜன்னலில் இருந்து பார்க்குறீங்க, ஒரு ஏதோ ஒரு சோஷியல் இதில் வந்து மேடம் நான் ஏன் மேடம் சொல்லணும்? அப்புறம் என் பேர் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுட்டாங்கன்னா இப்படி எல்லாருமே ஒதுங்கினா எப்படி? என்ன கூப்பிட்டு போய் என்ன பண்ணுமா? நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா, நீ தான் ஃபோன் பண்ணியான்னு கேட்க போகிறாங்க, அவ்வளோதானே? திருப்பி இதில் என்ன இருக்குது? இதுவுமே இன்னும் செய்ய முன் வரல, ஏன் வரல, ஏன் வரமாட்டேங்கிறாங்க? எதுவாக இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நான் சொன்னால் என் பேர் வருமா வராது சார், எங்களால் சொல்லாதீங்க சார், எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் ஃபோன் பண்ணேன்னு கூட சொல்லாதீங்க சார். ஓகே நாங்கள் அதை எடுத்துக்கிறோமே, ஆனால் நீங்கள் சொல்லணும். ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு உனக்கு. அதனால் ஒவ்வொரு பெண்ணும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் இன்னைக்கு லைஃப் இன்னைக்கு ஒரு மூவி போகணுன்னா தயவு செஞ்சு போயிடுங்க, இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணுன்னா சாப்பிட்டுருங்க, நாளைக்குறத நாளைக்கு பார்க்கலாம். அன்னதானம் ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 பேர்னா பண்ணிடுங்க. ஒரு அப்பா நினைவு நாளோ அம்மா நினைவு நாளோ உன் பிறந்த நாளோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா ஒரு 10 பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. அப்போ எப்போ நீங்கள் நல்லது பண்ண போகிறீங்க? எப்போ நீங்கள் புண்ணியத்தை சேர்க்க போகிறீங்க? புண்ணியமும் வேணும்ல லைஃப்பில், அதுவும் தானே வேணும். அது தனியாக டியூஷன் எடுக்க போகிறோமா இல்லை அது தனியாக நம்ம பண்ண போகிறோமா? நீங்கள் ரொட்டீன் ஒர்க்காக பண்ணும்போது ஒரு புண்ணிய காரியமும் செஞ்சுட்டே வாங்க, அதுதானே உங்கள் ஜெனரேஷனை காப்பாற்றும். ஸோ அந்த டிசிப்ளின் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகும். எவர் ஒருத்தர் 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்களோ அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் ஆயிடுவார்.
ஆனால் 4 மணிக்கு ஏஞ்சிட்டா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போயிடுமா மகாலட்சுமி வந்து.

டோரானே நிற்குமா, உங்கள் வீட்டு மகாலட்சுமி வந்து உனக்கு காசு கொடுக்க போகிறேன், ரெண்டு மூட்டையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ 4-6 தரப்பியான்னு வெயிட் பண்ணி பார்க்குமா. நான் எங்கே தரப்பேன், நான் 7 மணிக்கு தான் ஏச்சுப்பேன், 7 மணிக்கு குறைய ஏச்சுப்போமா. அவர் என்ன பண்ணுவார், வெயிட் பண்ணி அவர் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னா பிரபஞ்சம் அப்போ ஃப்ரீயாக இருக்குமா, எந்த கேட் கீப்பரும் கிடையாது, 6 மணிக்கு எல்லா இடத்துலையும் கேட் கீப்பர் வந்துடுவாங்க, நீங்கள் கேட்குறதே அவர் கேட் கீப்பர் ஸ்டக் பண்ணிடுவார். 4-6 யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் அதுக்காக ஒரு 21 நாள் ஏஞ்சி பாருங்களேன், இன்னும் ஆகிடும், நைட்டு ஒரு 10 மணிக்கு படுக்கலாமா, சரி 11 மணிக்கே படுங்க, ஒரு 6 மணி நேரம் போருமா. நான் இப்போ என்னுடைய இதிலே அதுக்கு அந்த பழக்கத்துக்கு வரணும்னு இப்போ ஆட்டோமேட்டிக்காக 5:30 5:00 முழிச்சிக்கிறேன், டியூட்டி 7:00 டியூட்டினா 5:30 கிரவுண்டு பீச்சுக்கு வந்துடுறேன், எதையோ ஒன்று நேச்சர்கிட்ட உட்காந்து அட்லீஸ்ட் கை ஆட்டிட்டு கால் ஆட்டிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறேன். ஃப்ரீயாக ஒரு ஃபோன் பேசுறது கூட வீட்டிலேருந்து பேச முடியாது இல்லை, அப்புறம் நம்ம நேச்சராக பேசிட்டு போகலாம்ல. விட்டமின் டி உங்களுக்கு எப்படி வரும், ஆப்ரேஷன் பண்ணுவோம் டாக்டர், விட்டமின் டி 0 எனக்கு, எதில் கிடைக்கும், நோ டேப்லெட், காலை வெயில் மட்டும்தான் உனக்கு, வேறு எதுவுமே உனக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்ட்டார். பகலெல்லாம் வெயிலில் தான் மேடம் இருக்கேன், அது கிடையாது, காலையில் 6-7 வர்ற வெயில் தான் முக்கியம், அதுதான் விட்டமின் டி. 24 hoursல ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் பாடிக்காக வேலை செஞ்சீங்கன்னா பாடி 23.5 மணி நேரம் உனக்காக வேலை பார்க்கும். ஒரு 1/2 hour யோகாவோ ப்ரேயரோ எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று உனக்காக, திருப்பி உனக்காக மட்டும்தான் அது இருக்கணும். அந்த நேரத்துலையும் என் துத்தா கிட்ட பேசுகிறேன், என் அத்தை கிட்ட பேசுகிறேன்னு பேசிட்டு பண்ணக்கூடாது, நோ ஃபோன் கால், எதுவுமே எடுத்து வச்சுட்டு 1/2 hour யோகானா பண்ணு, ப்ரேயர்னா பண்ணு, எது வேணா பண்ணு, ஆக உனக்காக 1/2 மணி நேரம், மீதி 24 hoursல எவ்வளோ இருக்கு, 23.5 மணி நேரம் இருக்கான், அந்த 23.5 மணி நேரம் நீ சொல்றது கேட்கும் பாடி, அந்த 1/2 hour பாடிக்காக நீ செஞ்சிட்டீங்கன்னா எல்லா பெண்களாலையும் 50 வயசுல 60 வயசுல அதுக்கப்புறமும் நம்மளால சாதிக்க முடியும், எதை வேணா சாதிக்க முடியும். எந்த சுச்சுவேஷன்லையும் தைரியத்தை இழந்துடாதீங்க, என்ன பிரச்சனைனாலும் சொல்யூஷன் உண்டு, அதுக்கு நீங்க எல்லா நம்பர்ஸும் உமன் சம்பந்தப்பட்ட உமன் சேஃப்டி சம்பந்தப்பட்ட அத்தனை நம்பர்களும் 181 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, 1091 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, எதுவே ஞாபகம் இல்லையா 100க்கு கால் பண்ணுங்க, உங்ககிட்ட சொல்லுங்க, சொல்லவே மாட்டேன் அப்படின்னா இப்படி சொன்னால் உனக்கு சொல்யூஷன் உண்டு, எந்த பிரச்சனை இருந்தாலும். நான் இப்போ இங்கே இருக்கிறேன்னா ஆம்பூர் பக்கத்தில் டொக்குல இருக்க ஒரு வில்லேஜ் எனக்கு கால் பண்ணுவாங்க, மேடம் என் ஹஸ்பண்ட் போட்டு என்ன அடிக்கிறார் மேடம், எப்போ 2 மணி நைட்டுக்கு, என் ஹஸ்பண்ட் என்ன திட்டுவார், நீ இதை அங்கேருந்து வந்துட்டீங்க திருப்பி அது கால் பண்ணுறாங்க அப்படின்னு, ஏங்க ஏதோ ஹெல்ப்புக்கு, நான் உடனே அப்படியா கூட அவன்கிட்ட ஃபோனை கூட, என்னடா அவனை ஜெயிலில் தள்ளணுமா, வரட்டுமா கிளம்பி அப்படின்னுவேன், இல்லைம்மா நான் இனிமேல் அடிக்க மாட்டேம்மா, ஏதோ ஒன்று சொல்கிறான், நான் ஏதோ 2 வார்த்தை சொல்கிறேன் அவனும் சொல்கிறான்னு வச்சுக்கோ, அது ஒரு மாரல் சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் இல்லை, உடனே எங்கள் சார்ட்டு நான் டீச்சரை கல்யாணம் பண்ணியிருந்தேன், அதுக்கு நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணேன், நான் எனி டைம் கால் அட்டன் பண்ணுவேன், நீ அங்கேருந்து வந்துட்டு நீ எதுக்கு ஃபோன் பண்ணுறேன், எதுக்கு ஃபோன் பேசுகிறேன் அப்படின்வாங்க, அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா. அதனால் ஒரு வேலைக்கு வந்து இப்போ நான் வந்து சொல்லும்போது இந்த வேலை ரொம்ப டஃப்மா, உன்னால் முடியாது, ரொம்ப கஷ்டம், உமன்ஸ் எல்லாம் சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்னை இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டாங்க, நீ எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் போகிற, சார் பப்ளிக் சர்வீஸ் பண்ண எனக்கு பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா தலைவராக இருந்தார், அதை பார்த்து நான் வளர்ந்தேன், எங்கள் அப்பா எப்படி எப்படிலாம் பப்ளிக் சர்வீஸ் பண்ணாருன்னு நான் பார்த்தேன், அதுக்கு சரியான டிபார்ட்மெண்ட் என் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு தான் சார் நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் சார். சரி ஓகே வந்துட்டாரே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னாரு, ஓரல் இன்டர்வியூவில் இதெல்லாம் நடந்தது, இல்லை சார் கிடைச்சா வெள்ளன் கூட கிடைக்கலன்னா நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். அதனால் பசங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒரு ஓரல் இன்டர்வியூ போனால் கூட பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், 1. 2, அவங்க கேட்டவுடனே டக்குன்னு சொல்லணும், உனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 5 மினிட்ஸ் தான், அதில் ஒரு கேள்விக்கு பதில் தெரியும் ஒரு கேள்வி தெரியாமல் இருக்குது, எல்லாமே நமக்கு தெரியணும் அவசியம் இல்லை, தெரியலன்னா கூட என்ன சொல்லணும், சாரி சார் எனக்கு தெரியலைங்க சார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல, நீ 5 நிமிஷம் தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவாங்கன்னா கிளம்புன்னு ஒரு 10 கேள்வி வச்சுருப்பான், கடை கடைன்னு கேட்பான், அப்போ டக்குன்னு நீ சொல்லும் போது அந்த இழுக்கும்போது டக்குன்னு உனக்கு தெரியாது, அது டக்குன்னு வரல, சாரி சார் தெரியல, அப்போ அடுத்த கேள்வி கேட்பான், டக்குன்னு அடுத்த கேள்வி கேட்கும்போது அந்த பதில் அவனை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிவிடும்ல, ஆட்டோமேட்டிக்கி நீ செலக்ட் ஆகும், அடுத்த கேள்வியை அவனை கேட்க விடாமல் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஓரலில் உங்ககிட்ட அவன் பார்க்கறது என்னன்னா ப்ரெசஸ் ஆஃப் மைண்டு, நீ கேள்வி கேட்டமே டக்குன்னு சொல்கிறியா கரெக்டாக சொல்கிறியா. அப்போ நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு ஒரு ஃபீல்டில் போய் ஒரு மாப் வருது, ஒரு 100 பேர் திரண்டு வரான் அப்படின்னா நான் என்ன சொல்லி அந்த ஜன

0: உங்களை டேக்கிள் பண்ணணும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறான், அவ்வளோதான். அதனால் நம்மளால் முடியாதது கிடையாது, பெண்களால் முடியாததுன்னா யாராலும் முடியாது. அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து நம்மளுடைய உங்களுடைய கரியரில் உங்களுடைய எனக்கு நான் வேலை கிடச்சிச்சு நான் செட்டில் ஆகிட்டேன் எனக்கு இவ்வளோ சம்பளம் அவ்வளோதான் வீட்டை காத்துட்டா போதும், அதுக்கப்புறம் உங்களை எப்படி லேர்ன் பண்ணலாம், இன்னும் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம். நான் படிக்கும் போதே ஷார்ட் ஹேண்ட் போத் ஐயர் முடித்தேன், டைப்பிங் போத் ஐயர் முடித்தேன், இன்னமும் நான் எதானா கற்றுக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒரு ஆரி ஒர்க்காக எதான ஒன்று கற்றுக்காமல் இருக்கக்கூடாது. இன்னும்மா சைக்கிள் எடுத்து பாண்டிச்சேரி போகிறேன் கூலாக சொல்கிறேன், இல்லைப்பாப்பா எனக்கு சைக்கிள் வருது நான் வந்து போவேன், நான் பாண்டிச்சேரி போகிறது உறுதி அப்படின்னு. ஸோ அது நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். அதனால் நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம சுற்றி அத்தனை பாதுகாவலர்கள் இருக்காங்க, நமக்கு யாரும் இல்லை, நமக்கு என்ன ஆகும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். உனக்கு உன்னுடைய ஒர்க்கு நீ ஹானஸ்டாக வந்து காலையில் டைம் பர்ஃபெக்டாக பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணு கடைசி வரைக்கும். இந்த பொண்ணா பர்ஃபெக்ட்டுப்பா, அது பாட்டுக்கு வந்து அது ஊட்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும், யாரும் ரிமார்க் பண்ண மாட்டான், அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுருக்கும். டைம்னா டைம் தான்ப்பா, அந்த மாட்டேன் அந்த டைம் மட்டும் அடிச்சுக்கவே முடியாது, அந்த மாட்டேன் சொல்வானா சொல்ல மாட்டானா உனக்கு எதிரி கூட சொல்லுவான். அதனால் உன்னால் முடியாது இந்த டிபார்ட்மெண்ட்டில் சர்வைவ் பண்ண அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன் டிபார்ட்மெண்ட்டை லைக் பண்ணி நான் வரல, லவ் பண்ணி வந்திருக்கேன். என்னுடைய ப்ரொஃபஷனாக நான் லவ் பண்ணுறேன், லவ் பண்ண உன்னால் முடியாதது கிடையாது, உன்னுடைய ப்ரொஃபஷனை நீ லவ் பண்ணு, உனக்கு கிடைச்சிருக்கிற வேலையை நீ நேர்த்தியாக பண்ணு, அழகாக பண்ணு, உங்கள் வீட்டாளங்களுக்கு முன்மாதிரியாக இரு, என்னால் எதுவும் பண்ண முடியும், என்னால் இன்னமும் பண்ண முடியும் அப்படின்னு உன்னுடைய நாலேஜை இதோட ஸ்டக் போட்டுறாத. இன்னும் அடுத்து எதனா என்ன பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், என்ன டீச் பண்ணலாம், நேர்மே உன்னுடைய கடமையை செய், கரெக்டாக இரு, டியூட்டியில் பங்க்சுவலாக இரு, உன் டியூட்டியை நீ கரெக்டாக பண்ணு, தெரியலையா கேளு, வெக்கப்படாத கூச்சப்படாத, எல்லாருடைய திறமைகளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஹானர் பண்ணுங்க, உமன் உமனை ஹானர் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு.
1: அதுக்கடுத்து आपको बता दें कि आशा पारेख ने उस दौर में करीब 90 से भी ज़्यादा फिल्मों में काम किया और बहुत सी फिल्में सुपरहिट रही। उनकी फिल्मों की बात की जाए तो जब प्यार किसी से होता है, भरोसा, जिद,
0: எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசி நீங்கள் சொன்னீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே வந்துடுவோம், ஆனால் நீங்கள் சொல்லணும், மேடம் நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, எங்கள் வீட்டாண்ட வேண்டாம், சரி வர ஆஃபீஸ் வாங்க, என் கொலீக்ஸ் தெரிஞ்சிடும், நீங்கள் பக்கத்தில் ஒரு டெம்பிள் வாங்க வர, அதை மட்டும் நீ பிரச்சனையை சொல்லணும், எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது அந்த சொசைட்டிக்கு எதனா நல்லது பண்ணணும். அதனால் இந்த

ரொம்ப முக்கியம். அதனால எல்லா ஃபுட்டுலேயும் மத்தியானம் ஃபுட்டில் என்ன ப்ரோட்டீன் இருக்குது, இந்த ஃப்ரூட்டு இந்த டைமுக்கு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும். நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்தாக இருக்கிறதா தான் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும். ஹெல்த்துக்கு செலவு பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறதுக்கும் யோசிக்காது நமக்கு ஃபஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு என்ன குறைகளாக இருந்தாலும் நீங்கள் அந்த பெட்டியில் போடலாம். உங்களுடைய குறைகள் அத்தனையும் தைரியமாக எழுதி போடுங்க, தைரியமாக உங்கள் பிரச்சனைகள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்கள். சொல்லலாமா வேணாமான்னு மட்டும் யோசிக்காதீங்க. நான் திருப்பி வந்து இவ்வளோ நேரம் நான் எடுத்ததுக்கே அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் எந்த பிரச்சனையாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், எனி டைம் கால் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஆலோசனையே கேளுங்க. எல்லாம் டெசிஷன் எடுக்கிறது மாதிரி ஒரு ஒரு ஆலோசனை கேட்கறதுலாம் என்ன ஆகிடுபோது, ஃபோன் பண்ணி மேடம் இப்படி இருக்குது என்ன மேடம் பண்ணலாம் இது கேளுங்களேன், இதுக்கு என்ன ஆகிடுபோது, ஃபோன் கால் சார்ஜ் ஆகுதா? ஒரு காலத்தில் ட்ரங்க் கால் புக் பண்ணி காலுக்காக வெயிட் பண்ணாங்க, அந்த காலத்துலலாம் நாங்கள் இருந்தோம். இப்போ அப்படியா? ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதுல என்ன ஆகிடுபோது, பண்ணலாமே பண்ணிடலாமா?

ஜென்ஸுக்கெல்லாம் வந்து விமென்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அந்த அம்மா இல்லைன்னா நீங்கள் இல்லை, ஒய்ஃப்ன்றவங்க முதுகெலும்பு மாதிரி. ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.

0: வேண்டிய நேரம் பெண்களுக்கு வந்துவிட்டது என காந்தியடிகள் கூறிய புரட்சி வார்த்தைகளின் விளைவாக வீட்டின் எல்லைகளுக்குள் இருந்த பல பெண்கள் நாட்டின் விடுதலை போராட்டத்தின் வீதிகளுக்குள் வந்தார்கள். காந்தியின் இந்த முயற்சி பெண்களின் சமூக பங்களிப்பை விரிவுபடுத்தியதாக சமூக சீர்திருத்தவாதியான கமலாதேவி சத்தோத்பதியாய் கூறினார். காந்திய சிந்தனைகள் நினைவாகும் வகையில் பெண்ணின் குரல் ஒலிக்கட்டும், அவளின் கனவு மலரட்டும், அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சமூகத்தின் புதிய பாதையாகட்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நீலமலை திருடன் படத்திற்காக ஜிக்கி பாடிய பாடலை கேட்டோம். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடமான ராஜ்கட்டில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சர்வ மத பிரார்த்தனைகளும் நடைபெற்றது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், காலத்தால் அழியாத காந்தியடிகளின் கொள்கைகள் ஒரு சிறந்த சமூகத்தை நோக்கியும் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை நோக்கியும் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும் என்று கூறியுள்ளனர். காந்தி ஜெயந்தி சர்வதேச அகிம்சை தினமாக இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியையொட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டியில் 1700 மகளிர் பங்கேற்றனர். விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டதோடு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினருக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் பெண்களுக்கு சம உரிமை சம வாய்ப்பு வழங்குவதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பொன்னேரி குளத்தில் நிலத்தடி நீரை அதிகரிக்கும் வகையில் 2000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடப்பட்டன. சேலம் மகாத்மா காந்தி தபால் தலை அருங்காட்சியகத்தில் காந்தி அடிகளின் பெருமைகளை போற்றும் வகையில் போலந்து, கென்யா, மெக்சிகோ, கிரீன்லாந்து, ஸ்காட்லாந்து உள்ளிட்ட நாடுகள் வெளியிட்ட தபால் தலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காந்தி ஜெயந்தியையொட்டி வேலூர் கோட்டையில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பதன் அவசியம் குறித்தும் குப்பைகளை முறையாக அகற்றுவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேண வேண்டியதன் அவசியம் என்று கல்லூரி மாணவி தெரிவிக்கையில்,
1: பேர் வந்து சத்யவதி. தூய்மை பாரத இயக்கத்து மூலமா நாங்க உலக புகழ்பெற்ற வேலூர் கோட்டை மைதானத்தை வந்து நாங்க கிளீன் பண்ணிருக்கோம். காலேஜ், ஸ்கூலு, பொதுமக்கள் கூடுற இடம், நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம தூய்மையா வச்சுன்னு இருக்கணும். அதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்.
0: காந்தி ஜெயந்தியொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல், சிறு பாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி புதுதில்லி விஜய்கட்டில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான காமராஜரின் 51வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில், தன்னலமற்ற பொது சேவைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்ததோடு தலைமுறை தாண்டியும் நினைவு கூறத்தக்க தலைவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்ற ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து 180 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் துணிச்சலை பாராட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். ஸ்மித் மச்சாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமரிடம் இச்சம்பவத்தின் போது தனக்கு கிடைத்த மன உறுதி மற்றும் அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர்

0: வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டியிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் மிகுந்த பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவின் வசுதைவ குடும்பகம் என்ற காலத்தால் அழியாத பாரம்பரியத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பேரிடர் காலங்களில் இந்தியா உதவிக்கரங்களை நீட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரான்ஸ், கனடா, தென்கொரிய நாட்டு அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக அட்டல் சுரங்கப்பாதை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. உலக புகழ்பெற்ற ரோட்டாங் கணவாயின் கீழ் கட்டப்பட்டுள்ள அட்டல் சுரங்கப்பாதை நவீன பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அட்டல் சுரங்கப்பாதை ஹிமாச்சல பிரதேசத்தின் பழங்குடியின பகுதி இணைப்பை மேம்படுத்தி முழுமையான போக்குவரத்தையும் முன்னெடுத்து செல்கிறது. எல்லை பகுதிகள் குறிப்பாக லே லடாக்குடனான போக்குவரத்து இணைப்பையும் அட்டல் சுரங்கப்பாதை எளிதாக்கியுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 84 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைவார்கள். மாநகர மற்றும் நகரப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டிலெக்ஸ் உள்ளிட்ட அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். இத்திட்டத்தின் கீழ் 12,695 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. விழுப்புரத்தில் இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் வெற்றி பயண திட்டத்தின் கீழ் 107 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருத்துவ கட்டமைப்புகள், மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவைகள் போதுமான அளவில் உள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் கோவில் நில முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நல திட்டங்களை அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறினார். கலை மாமணி மிருதங்கம் கஞ்சீரா மகா வித்வான் திருச்சி தாயுமானவன் இன்று காலை காலமானார். அன்னாருக்கு வயது 96. திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் 22 ஆண்டுகள் மிருதங்க வித்வானாக பணியாற்றிய அவர் மிருதங்கம் மற்றும் கொன்னகோளில் டாப் கிரேட், கஞ்சீராவில் ஏ கிரேட் அங்கீகாரம் பெற்றவர். பிரபல இசைக்கலைஞர்கள் தியாகராஜ பாகவதர், KP சுந்தராம்பாள், ஆலத்தூர் சகோதரர்கள், மதுரை சோமு, சித்தூர் சுப்பிரமணியம் பிள்ளை ஆகியோருக்கு இவர் மிருதங்க பக்கவாத்தியம் வாசித்தவர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை பிற்பகல் திருச்சி பாலக்கரையில் நடைபெறும். திருவண்ணாமலையில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணாக்கர், வன அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இப்பேரணியில் வன விலங்குகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையில் சிறப்பாக செயல்பட்ட திருச்சி மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் திரு ராமன் உள்ளிட்ட 5 காவல்துறையினருக்கு இந்த ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருது வரும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 5 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இந்திய வில்வித்தை ரீகர்வ் பிரிவில் மகளிர் குழு தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் குழு வெள்ளிப்பதக்கத்தையும், கலப்பு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடை பிரிவில் லவ்லினா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் டிங்கி சிறு படகு போட்டியில் நேத்ரா குமணன் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இந்தியா இதுவரை 12 தங்கம், 25 வெள்ளி, 34 வெண்கலம் என 71 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி

0: பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 2:15. மதிய வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது மதுரத்தென்றல்.

மதுரை திருநெல்வேலியில் முதல் பாடலாக வர இருக்கிறது. நாயகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ மற்றும் சித்ரா குரல்களில் பாடல் கேட்கலாம் நேர்களே.

நேரம் 2:20. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் அடுத்த பாடலாக வர இருக்கிறது புது கவிதை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்கலாம் உங்களுக்காக.

நேரம் 2:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலாக வருது பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், இளையராஜா மற்றும் எஸ் ஜானிய குரல்களில். பாடல் கேட்கலாமா?

நேரம் 2:30. மதுரதுண்டலின் நிறைவேறும் பாடலாக வர இருக்கிறது புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஜென்சி குரலில் பாடல் கேட்கலாம் நேர்களே.

अब तुमने ये गीत सीख लिया है, अब सब मिलकर ये गीत गाना शुरू करो।

சேர்ந்திசை பாடற் பயிற்சியில் இதுவரை ஈ மோஹிஜோ வதன் சிந்தி மொழி பாடல் கேட்டோம். ஆசிரியர் ஹெச் துக்காயால்.

0: ராதா கொஞ்சம் தண்ணி கூட, இப்பெல்லாம் இருமல் வந்தாலே ரொம்ப பயமா இருக்குடி. எங்க பார்த்தாலும் தொற்று நோய் பத்தின பேச்சாவே இருக்கு.
1: அதுக்கு ஏன்டி பயப்படணும்? இப்ப மட்டும் இல்ல, பொதுவாவே சில சுகாதாரமான செயல்களை கடைபிடிச்சாலே எந்த நோயும் நம்மள அண்டாது.
0: அப்படியா? என்னென்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்றலாம்னு கொஞ்சம் சொல்ல.
1: முதல் விஷயம், அடிக்கடி கைகளை சோப் போட்டு நல்லா கழுவணும். இருமலோ தும்மலோ வந்தா நம்ம கைக்குட்டையை பயன்படுத்தி வாயை மூடிக்கலாம். உணவு பழக்கத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற உணவுகளை சேர்த்துக்கலாம்.
0: ஓ, என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம்?
1: நிறைய கீரை வகைகள், பழங்கள், குறிப்பா நெல்லிக்காய், எலுமிச்சைப்பழம் போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும்.
0: சூப்பர் டி, வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டியே.
1: அதே போல சளி காய்ச்சல் தொடர்ந்து இருக்கிற பட்சத்துல உடனே மருத்துவரை அணுகலாம். முக்கியமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா மத்த வேலையை பார்க்கலாமே. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே நம்ம நோயின்றி வாழலாம்டி.
0: நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன்டி.
1: சுகாதாரம் பேணுவோம், நோய் தொற்றை தடுப்போம்.

0: இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க. அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
1: அப்படியா, இது தெரியாம போச்சு. இப்பவே தண்ணி எல்லாம் மூடி வச்சிடுறேங்க.
0: நோயற்ற சமூகத்தை உருவாக்குவோம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி கருப்பா நதி அணை, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், விருதுநகர் மாவட்டம் வாட்ரப் வெங்கடேஸ்வரபுரம் வாட்ரப் ஏஆர்ஜி கோயம்புத்தூர் வால்பாறை

0: தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி, இரணியல், பாலூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், மதுரை மாவட்டம் ஏழுமலை, கன்னியாகுமரி, நெய்யூர் AWS, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரையிலான மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையம் மற்றும் கோவிலங்குளம் PTOவில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை 23.2 டிகிரி செல்சியஸாக தருமபுரியில் பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 11.9 டிகிரி செல்சியஸாக பதிவானது. கேரள கடற்கரைக்கு அப்பால் தென்கிழக்கு அரபிக்கடலில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளுக்கு மேல் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. கடலோர தமிழகத்தின் மீது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது வலுவிழந்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து மன்னார் வளைகுடா வரை தமிழகத்தின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் நேற்று அமைந்திருந்த வடதெற்கு திசையிலான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவிழந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை தமிழ்நாட்டின் ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
2: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது முத்துலட்சுமி நான். நன்றி, வணக்கம்.

நேரம் மாலை 5:27:52. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1169 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: கற்றவர்கள் முன்னிலையில் எதையும் சொல்லாமல் இருந்தால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவர்கள் ஆவர். குறள் எண் 403 அதிகாரம் கல்லாமை.
1: கல்லாதவரும் அணி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரும்.
0: கற்றவர்கள் முன்னிலையில் எதையும் சொல்லாமல் இருந்தால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவர்கள் ஆவர். குறள் எண் 403 அதிகாரம் கல்லாமை.
2: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
3: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
2: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
3: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
2: அதுக்கே
3: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
2: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
3: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

அவன் இங்க

ஆகாஷ்வாணி மதுரை மதுரை 1669 கிலோ ஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. 5:55 நிமிடத்தில் வரும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுர தென்றல்.

செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேரமாலை 6 மணி, ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இனி இந்த மாலை நேரத்தில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று அக்டோபர் 2 2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் திருமலை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். இரவு 7 மணிக்கு மதுரத்தென்றல். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி, இதில் மண்வளம் மனித நலம் உரை வழங்குகிறார் ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் இ பிரேமா அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 கல்யாணி கணேசன் அவர்களின் வீணைசை அரங்கிசை நிகழ்ச்சி கேட்கலாம். அரங்கிசையில் கல்யாணி கணேசன் அவர்களின் வீணைசை, தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்களின் மிருதங்க இசை, ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்களின் கடம் இசை ஆகியன சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

இரவு 10:45 இருக்கு நட்சத்திர கீதங்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 இருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் மாலை 6:03. Here we go. Do you wanna know?

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேர்மலை 6:10 ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம். இது ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி நாம் எந்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்க இருக்கின்றோம் என்றால், அக்டோபர் 24 2003 ஆண்டு வெளியான திரைப்படம் திருமலை. ரமணா அவர்களின் எழுத்தில், இயக்கத்தில் கே பாலச்சந்தர் அவர்களின் தயாரிப்பில் விஜய், ஜோதிகா, மனோஜ் கே ஜெயன், அவினாஷ், விவேக், ரவுகரன், கௌசல்யா, கருணாஸ் முதலியோர் நடித்து வெளியாகியிருக்கு இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு ஆர் ரத்னவேலு அவர்கள், படத்தொகுப்பு சுரேஷ் ஏர்ஸ் அவர்கள், வித்யாசாகர் அவர்கள் இசை அமைத்துள்ளார். நா முத்துக்குமார், கபிலன், யுகபாரதி, அறிவுமதி, பா விஜய் முதலியோர் ஆகியோர் இந்த படத்திற்கு பாடல் வரிகள் எழுதியுள்ளனர். திப்பு, கார்த்திக், உதித் நாராயணன், சங்கர், மகாதேவன், எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, திப்பு ஆகியோர் இந்த படத்திற்கு பாடல்கள் பாடி இசைக்கு மேலும் இசை சேர்த்துள்ளார்கள். திருமலை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கின்றோம் நேர்களே. இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இதோ முதல் பாடல்.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திருமலை திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நாம் முத்துக்குமார் அவர்களின் வரிகளில் திப்பு கார்த்திக் சேர்ந்து பாடிய பாடலாக வித்யாசாகர் அவர்களின் இசைக்கள் தாம் தக்க தீம் தக்க அப்படின்ற ஒரு அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். அடுத்ததாக பாடல் ஒழிக்க காத்திருக்கிறது அதே திரைப்படத்திலிருந்து. இதோ திப்பு ஸ்ரீலேகா பார்த்தசாரதி இணைந்து பாடியிருக்காங்க பா விஜய் வரிகளில்.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் திருமலை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒளிக்கருக்கும் அடுத்த பாடல் யுக பாரதி அவர்களின் வரிகளில், சங்கர் மகாதேவன் அவர்களின் குரலில். இதோ பாடல் வித்யாசாகர் அவர்களின் இசையில்.

நேரமலை 6:25 நிமிடம் ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திருமலை திரைப்படத்தில் இருந்து ஒளிக்கிருக்கும் அடுத்த பாடல் வித்யாசாகர் அவர்களின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா மோகன் இணைந்து பாடியிருக்காங்க அறிவுமதி அவர்களின் வரிகளில்.

0: நேரம் மாலை 6:29 நிறைவு பெற்றது. இன்றைய ஒருபட பாடல்கள் திருமலை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு முடித்தோம். நேர்களை தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துக்கள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடந்த 4 உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இவற்றில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன்

0: குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தாவேக்குவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னமும் 100,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தருமபுரியில் ஆகாஷ்வாணி பண்பலை தொடங்கப்பட்டு தற்போது 20 ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. விவசாயிகள், தொழில்துறையினர், மகளிர் உட்பட பல்வேறு தரப்பினரின் வரவேற்பை இந்த பண்பலை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தொடங்கி 19 நிறைவடைந்து தற்போது 20 ஆண்டில் கால் பதித்துள்ளது. விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் வானொலி சேவை பெரும் பங்காற்றி வருகிறது. விவசாயிகளுக்கான தகவல்கள், தொழில்நுட்ப விளக்கங்கள் என வானொலி விவசாயிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வானொலி கேட்டுக்கொண்டே பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என பலரும் ஆகாசவாணி தருமபுரி வானொலியின் நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்கின்றனர். மாநில மற்றும் தேசிய செய்திகள், பல்சுவை நிகழ்ச்சி என பலரையும் இன்றளவிற்கும் தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தன்வசப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: அரியலூரில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சுப்பிரமணியன் என்பவர் புதிதாக வீடு கட்டி வருகிறார். செப்டி டேங்கிற்கு கான்கிரீட் போட்டு அதற்கான பலகைகளை அகற்றும் பணியில் ராமச்சந்திரன், பாஸ்கர், தினகரன் ஆகிய தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது செப்டி டேங்கிற்குள் இறங்கிய 3 தொழிலாளர்களும் மூச்சுத் திணறல் காரணமாக மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அருகில் கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக செந்துறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 பேரையும் ஆபத்தான நிலையில் மீட்டனர். பின்னர் அவர்கள் மூவரும் சிகிச்சைக்காக செந்துறை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது 3 பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்த 3 உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கதர் கிராம வாரியத்தின் சார்பில் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு பிரதாப் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி விற்பனையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
4: இந்த விற்பனையகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நம்முடைய பணிமனைகள், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், இந்த இடங்களில் எல்லாம் இந்த தற்காலிக விற்பனையகங்கள் நாம் தொடங்கி இருக்கிறோம். இங்கு காதியுடைய புடவைகள், காதியின் வாசனை திரவங்கள், இன்று புதியதாக காதியில் இந்த மின்னல் என்று புளோர் கிளீனர் மற்றும் நம்முடைய முக்கியமான இந்த கிளீனிங் எல்லாமே நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்துடைய தேன் உலக பிரசித்தி பெற்றது. அதையும் நம்ம காதி விற்பனையகத்தில் காதி மூலியமாக அந்த விஷயங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வருடம் 1 கோடி ரூபாய் இலக்கு நம்முடைய காதிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி அதிகமான விற்பனை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தாா்.

0: 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் கதர் அங்காடியில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணச் சலுகை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 600 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் பெற்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 16 தங்கம் 25 வெள்ளி 35 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40 நாம் கேட்க இருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரை தென்றல். ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் மருது திரைப்படத்திலிருந்து டி இமான் அவர்களின் இசையில்.

நேர்களை நாம் கேட்கின்றோம் சேவை செய்திகள். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 10/10/2026 அதாவது சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை மதுரை கல்லூரியில் மதுரையில் அமைந்துள்ள மெஜ்ரா காலேஜில் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் 200 மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு காணி பணியிடங்களுக்கு வேலை நாடுனர்களை தேர்வு செய்து பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 8 முதல் 12 வகுப்பு ஐடிஐ, டிப்ளமோ, நர்சிங் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு முதலியவற்றை படித்த வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொள்ளலாம். இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுனர்கள் மற்றும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் தங்களது விவரங்களை www.tnprivatejobs.tn.gov.in. மீண்டும் முகவரி உங்களுக்காக www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். மேலும் இம்மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாளன்று வேலை நாடுனர்கள் தங்களது சுய விவர குறிப்பு, பயோடேட்டா, கல்விச் சான்றிதழ்களின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதனால் தங்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் இது முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும் எனவும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். மற்றொரு செய்தியாக, 4 வழிச்சாலைக்காக நிலம் வழங்கி இழப்பீடு பெறாதவர்களுக்கான சிறப்பு முகாம் விருதுநகர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டுள்ளது. அதாவது விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி முதல் தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அதனை அமை

கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய நில உடைமைதாரர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பொருட்டு நில உடைமைதாரர்களிடமிருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது. இம்முகாம்கள் கடந்த மாதம் 23 முதல் தொடங்கப்பட்டு வருகின்ற 6/10/2026 அன்று தெற்கு வெங்காநல்லூர் கிராமத்திலும், அதே நாள் களத்தூர் எஸ் அம்மாப்பட்டி வடுகப்பட்டி கிராமத்திலும், அதே போல 8/10/2026 அன்று மேல ராஜகுலராமன் கிராமத்திலும், அதே நாள் பிள்ளையார்குளம் கிராமத்திலும், அதற்கடுத்த 9/10/2026 குன்னூர் கிராமத்திலும், 12/10/2026 விழுப்பனூர் பட்டாக்குளம் சல்லிப்பட்டி கிராமத்திலும் நடைபெறவுள்ளது. ஆகவே தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உடைமைதாரர்கள் இம்முகாம்களில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என

26 நாளன்று விழுப்புனூர் பட்டாக்குளம் சல்லிப்பட்டி கிராமத்திலும் நடைபெற உள்ளது. ஆகவே தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உடைமைதாரர்கள் இம்முகாம்களில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள். நேரம் 6:49 நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸ் மதுரை தென்றல் தொடர்கிறது.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கேயே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்.
2: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியும்.

0: முடியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
1: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
2: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
3: அது வந்துனே
2: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
0: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இத்துடன் நிறைவு பெற்றது மதுர தென்றல். அரியலூர் மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

உருவாக்கும் வகையில் மத்திய அரசு குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் போஷன் அபியான் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு அங்கன்வாடி நமது பொறுப்பு என்பதை வலியுறுத்தும் வகையில் ஊட்டச்சத்து கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். இதில் உடலுக்கு வலிமை தரும் சிறுதானிய உணவுகள், உடல் வளர்ச்சி தரும் உணவுகள், சாப்பிடக்கூடிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், பயிர் வகைகள், இரும்பு சத்து நிறைந்த உணவு வகைகள், சத்தான கீரைகள் மற்றும் காய்கறி வகைகள், தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான பொருட்கள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் சிறுதானியங்கள் செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் உதவி தேவைப்படும் பெண்களுக்கு 24 மணி நேர சேவை மையம் குறித்து விழிப்புணர்வு தகவல்களும் காட்சிப்படுத்தப்பட்டு கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கண்காட்சியில் நவதானியங்களால் உருவாக்கப்பட்ட மனித உருவம் மற்றும் போட்டோ பாயிண்ட் ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. கிராம பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது கால்நடை வளர்ப்பாகும். விவசாயம் சார்ந்த தொழிலாகவும் கால்நடைகளை விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர். கிராமங்களில் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் கால்நடைகளின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கவும் அரியலூர் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவமனையிலிருந்து தொலைவில் உள்ள கிராமங்கள் மற்றும் அதிக அளவு கால்நடைகள் உள்ள கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் நடைபெறும் அனைத்து சிகிச்சைகள் மற்றும் அனைத்து பணிகளும் இலவசமாக மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் தொடங்கியது. சிறுவலூர் கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற முகாமை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் தாமரை ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். முகாமில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கால்நடைகளுக்கான தீவனங்கள் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் ஆகியவற்றையும் பார்வையிட்டார். இதனையடுத்து சிறந்த பசுக்கள் மற்றும் சிறந்த கன்றுகளை பராமரித்தவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதன் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் பாராட்டினார். இம்முகாமில் கன்றுகள் மற்றும் ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம், உள்ளூர் நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி, காளைகள் மற்றும் வெள்ளாட்டு கிடாக்களுக்கு ஆண்மை நீக்கம், கால்நடைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல், சினைப்பிடிக்காத மாடுகளுக்கு மருந்து நீக்க சிகிச்சை உள்ளிட்ட 13 வகையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. முகாமில் கால்நடை உதவி மருத்துவர்கள், உதவியாளர்கள் ஆகியோர் சிகிச்சை அளித்தனர். மேலும் முகாமில் சிறுவலூர் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட கனிம அறக்கட்டளை நிதி ஆய்வுக் கூட்டம் மற்றும் மேலாண்மை குழு திட்டப்பணிகள் குழு ஆய்வுக் கூட்டம் குழு தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான மிருணாலினி தலைமையில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தின் கனிம வள நிதியிலிருந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, நீர்வளத்துறை, சுகாதாரத்துறை, பள்ளி கல்வித்துறை, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்த கருத்துருக்களும், திட்டப்பணிகளின் எண்ணிக்கை, திட்ட மதிப்பீடு உள்ளிட்டவைகள் குறித்தும் கேட்டறிந்து திட்டங்களை மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகளை உரிய முறையில் பரிசீலனை செய்து பரிசீலிக்கப்பட்ட முன்மொழிவுகளை துறை வாரியாக வகைப்படுத்தி அதனை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தெரிவித்தார். இக்கூட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி கிராமத்தில் வளர்ந்த பாரதம் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்க திட்டத்தின் கீழ் 22 மற்றும் 23 கிளை வாய்க்கால்கள் 4,5 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிளை வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது பணிகளின் தற்போதைய நிலை மற்றும் பணியாளர்களின் வருகை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் வரவிருக்கும் பருவமழையை கருத்தில் கொண்டு எஞ்சியுள்ள பணிகளை உரிய காலத்திற்குள் தரமாகவும் விரைவாகவும் முடித்திட அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுய உதவிக்குழு பெண்கள் பல்வேறு பொருட்களை தயாரித்து விற்பனை

0: இது வருகின்றனர். இவ்வாறு சுய உதவிக்குழு பெண்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்தும் வகையிலும் கல்லூரி மாணவர்களிடையே இப்பொருட்களை கொண்டு சேர்க்கும் வகையிலும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தத்தனூரில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்லூரி சந்தை அண்மையில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மில்லாளினி திறந்து வைத்து சுய உதவிக்குழுக்களால் தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்களை பார்வையிட்டு அது குறித்து சுய உதவிக்குழு பெண்களிடம் கேட்டறிந்தார். இதில் சுய உதவிக்குழு பெண்களால் தயாரிக்கப்பட்ட பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ், கைத்தறி நெசவு குழுவினரால் தயாரிக்கப்பட்ட பட்டுப்புடவை மற்றும் கைத்தறி ஆடைகள், ரெடிமேட் ஆடைகள், நவதானியங்களால் தயாரிக்கப்பட்ட சத்து மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. 3 நாட்கள் நடைபெற்ற கல்லூரி சந்தை கண்காட்சியில் பல்வேறு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயனடையும் வகையில் இது தொடங்கப்பட்டுள்ளது. இதனை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ராம்குமார். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேட்ச்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆந்திராவில் அமையவுள்ள சர்வதேச தோட்டக்கலை முனையம் அத்துறையை வலுப்படுத்துவதோடு விவசாயிகளுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இன்று மதனப்பள்ளியில் இம்முனையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டார். 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி, மாதுளை, வாழை, மாம்பழ சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முனையம் அமைய உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அஹிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று கோவாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் 50 முறை கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் என்று கூறினார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க ஜனநாயகத்தை பாதுகாப்பது குறித்து காங்கிரஸ் தற்போது பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவா அரசும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் விடுபட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு முன்னதாக உள்ள வாக்காளர் பட்டியலையும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலையும் சரிபார்த்து விடுபட்ட வாக்காளர் சேர்க்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. இது தொடர்பாக ஐநா சுற்றுச்சூழல் தலைவர் திரு சைமன் ஸ்டீல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று முன்தினம் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விநியோக கட்டமைப்பும் இதன் மூலம்

0: வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சூரிய சக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் 8ஆம் கட்ட ஏலம் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த ஏலத்தில் 30 பரிசுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கலாச்சாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி மெட்ரோ குறித்து விவரிக்கும் 2 பரிசுகளும் இதில் அடங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த தகவல்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகி வருகிறது. நாட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை வழங்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் குறித்த விளக்கமும், தூய்மையை பராமரிப்பது, நீர் மேலாண்மை, சுயசார்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றி வருகிறார். திரு நரேந்திர மோடிக்கு முன்னதாக எந்த ஒரு பிரதமரும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதில்லை. கடந்த 2023 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது 100வது மன் கி பாத் உரையில் மக்கள் இயக்கமாக இந்த நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹிந்தி நடிகர் அமீர்கான், மன் கி பாத் நிகழ்ச்சி மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கோடிக்கணக்கான மக்கள் பிரதமரின் மன் கி பாத் உரையை கேட்பதாகவும், அதன் மூலம் அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நாடு முழுவதும் அறியப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: காந்தி ஜெயந்தியையொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள ரங்கசாமி குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு குளங்களை சீரமைக்க உள்ளதாக இப்பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் முருகேஷுங்க, காஞ்சிபுரம் வாசி. தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து நாங்க அக்டோபர் 2ஆம் தேதி பல தன்னார்வல அமைப்பு சேர்ந்து இதை நாங்க கிளீன் பண்ணோம், முடிவு பண்ணோம். மாநகராட்சி நாங்க அப்ரோச் பண்ணப்போ இதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சோ இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பல தன்னார்வலர்கள் இணைந்து வந்து இந்த குளத்தை நாங்க சீர்படுத்த ஆரம்பிச்சோம். கூடுமான வரைக்கும் இந்த குளத்தை வந்து நாங்க கம்ப்ளீட்டா மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரவங்க நாங்க கொடுத்துருவோம். வரும் வாரங்களில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களுமே நாங்க வந்து தூர்வாரணும், இல்லைனா இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட நாங்க நடத்துறோம். இதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நாங்க நன்றி தெரிவிச்சோம்.
0: நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இப்பணிகளை மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் பவித்ரா, நான் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் வந்து கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்மளும் நல்லா இருக்கணும், மக்கள் கூட நல்லா இருக்கணும், நம்ம சுகாதாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும், இதுமே தூய்மையா வச்சுக்கணும், நம்ம இருக்கிற இடம் கூட தூய்மையா வச்சுக்கணும், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா நாங்களே ஒரு 20 பேர் வந்திருக்கோம். இங்க வந்து 300க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து தூய்மை பணியாளர் செய்யறதுக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: மகாராஷ்டிராவில் 8.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 67 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மும்பையில் மகாராஷ்டிரா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 2,90,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலீட்டிற்கான முன்னணி மாநிலமாக மகாராஷ்டிராவை உருவாக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை ஒட்டிய எல்லைப்பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தன்தரன் பகுதியில்

இவர்கள் ஊடுருவ முயன்றதாகவும் அதை தடுக்க விடுத்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து ஊடுருவ முயன்றதன் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேட்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவன் பினோவை வென்றார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் செர்பியாவின் சாரா லாங்கரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த்தா தாஸும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேட்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு புரதம் மிக அவசியமா இருக்கு. அது வந்து எதுல நிறைய இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பருப்பு வகைகளில் நிறையா இருக்குது, மாமிச வகைகளில் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி புரதம் வந்து இந்த கீரையிலையும் வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போ இந்த முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அன்றாடம் தேவையான ஒரு சிறிய கிராம் வந்து நம்மளுக்கு புரதம் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 185 mg வந்து சுண்ணாம்பு கிடைக்குது. இப்போ சுண்ணாம்பு சத்துன்னு சொல்கிறோம், இதுவும் நம்ம உடம்புக்கு மிகவும் அவசியமான ஒரு சத்து. அதுவும் வந்து இப்போ பெண்களுக்கு வந்து மிக அவசியமா போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சுண்ணாம்பு சத்து நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலும்புக்கும் பற்களுக்கும் இது வந்து அவசியமான தேவையா இருக்கு. இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு வர்ற ஊட்டச்சத்து பற்றாக்குறை நோயில் இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை தான் ரொம்ப இருக்கு. என்ன செய்யுது அப்படின்னா, இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையானால் எலும்பு தேஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப மூட்டு வலி, நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, கால் வலி, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வந்து அதிகமாகிட்டே வருது பெண்கள்கிட்ட. இப்ப வந்து இதுக்கு வயதே இல்லாம இப்ப 35 பெண்களும் கூட வந்து கால் வலி, மூட்டு வலின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளரில்லம் பெண்கள், அடாலசன்ட் கேர்ள்ஸ், அவங்களுக்கும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மூட்டு வலின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையினாலதான். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க, அதுல சுண்ணாம்பு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா, அது சாப்பிடறதுனால நம்மளுக்கு வந்து இந்த சுண்ணாம்பு சத்து நிறைய கிடைச்சது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சிறுதானியத்துல நிறைய சிறுதானியம் அந்த காலத்துல சேர்த்தாங்க. அந்த சிறுதானியத்துல பாத்தீங்கன்னா, கேழ்வரகுன்னு ஒரு சிறுதானியம் இருக்கு, கேப்பன்னு லோக்கல்ல சொல்லுவாங்க. அந்த கேழ்வரகுல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கு. பால்ல இருக்க மாதிரி நம்மளுக்கு கேழ்வரகளையும் இருக்கு. அப்ப வந்து அந்த காலத்துல சிறுதானியத்துல கேழ்வரகு அன்றாடம் சாப்பிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எளிதா வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டாங்க, எளிதா வந்து அவங்களுக்கு இந்த சுண்ணாம்பு சத்து உடம்புல கிடைச்சு, அந்த முன்னோர்களுக்கு வந்து இந்த மாதிரி எலும்பு பிரச்சனைகள் வந்து ரொம்பவே குறைவா இருந்தது, அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்ம காசு போட்டு நம்ம ஊட்டச்சத்து வாங்குறது, ஏன்னா கிராமத்துல அதிகமா அவங்களுக்கு வந்து வருமானம் இருக்காது. அப்ப வந்து நம்ம காசு போட்டு நம்ம வாங்கி நம்ம இந்த சுண்ணாம்பு சத்து சேர்க்கறத விட, வீட்டுக்கு பின்னாடியே ஒரு முருங்கை மரம் வச்சோம்னா இது வந்து எளிதில் கிடைக்கக்கூடியது. வருடம் முழுவதும் இந்த முருங்கை வந்து நம்மளுக்கு காய்க்கக்கூடியது. முருங்கைக்காய், முருங்கை இலை எல்லாமே வந்து நம்மளுக்கு

0: உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த முருங்கை இலையை சாப்பிடும் போது நம்மளுக்கு சுண்ணாம்பு சத்து வந்து நம்மளுக்கு உடல்ல கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து. இரும்பு சத்து வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான சத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு சத்து. இது இரும்பு சத்து பற்றாக்குறை வந்தா என்ன ஆகும்னா இரத்த சோகை. எல்லாருமே சொல்லுவாங்க 13 கிராம் வந்து நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் இருக்கணும், அதுல கம்மியா இருந்தது அப்படின்னா நம்ம இரத்த சோகைன்னு சொல்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை வந்தா இரத்த சோகை வரும். இரத்த சோகை வந்தா வந்து என்ன அப்படின்னா நம்மளோட வேலை திறன் வந்து குறையும், நிறைய வேலை செய்ய முடியாது, மூச்சு வாங்கும், சும்மா வந்து படுத்துக்கணும்னு தோணும், ஒர்க் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுக்கு குறைஞ்சு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மாத்திரையை வந்து நம்ம இரும்பு சத்து மாத்திரையாக உட்கொள்கிறோம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இயற்கையிலேயே எளிதாக கிடைக்கக்கூடிய பணம் செலவழிக்காத இந்த நம்ம இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு 4 மில்லிகிராம் வந்து அதில் இரும்பு சத்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா நம்மளுக்கு நம்ம இரத்தத்தில் உள்ள வெள்ளையணுக்கள் வந்து நல்லா வந்து இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம். அது வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தேவையான சத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உயிர் சத்து சி. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டு பண்ணும். அப்ப நம்ம ஆரோக்கியமா நம்ம வாழ்றதுக்கு இந்த வைட்டமின் சி உள்ள முருங்கைக்கீரை தினமும் நம் உணவில் அவசியம்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: ஏன்னா விதைக்கும் தானியத்துக்கும் வேறுபாடு இருக்குது. நிறைய இடங்களில் வந்து நம்ம தானியங்களை ஒரு சில டயத்தில் தெரியாமல் பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் விதை அப்படிங்கிறது உயிருள்ள பொருள், தானியம் அப்படிங்கிறது உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ விதைங்கிறது நம்ம விதைக்க மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், தானியங்கிறது பெரும்பாலான சமயங்களில் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது அதனுடைய அமைப்பை பற்றி, விதையோட அமைப்புகள் அப்படின்னா மூணு முக்கியமான பாகங்கள் இருக்கும். அதில் வந்து முக்கியமான பகுதி முளைக்கரு. அதுக்கப்புறம் அந்த முளைக்கரு வளர்வதற்காக அதனுடைய ஊட்டச்சத்துக்களை சப்ளை செய்யக்கூடிய அல்லது ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய உணவு பகுதி தான் வந்து எண்டோஸ்பர்ம் உணவு பகுதின்னு சொல்கிறது. இந்த இரண்டையுமே பாதுகாக்கக்கூடிய விதை உரை சீட் கோட்டுன்னு சொல்லுவோம். இந்த மூணுமே கண்டிப்பாக இருக்கணும் விதையாக பயன்படுத்தும் போது. அதே தானியத்துக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறதுனால அந்த முளைக்கருவோ அல்லது விதை உரையோ இருக்கணும்னு அவசியம் இல்லை, உணவு பகுதி மட்டும் இருந்தால் போதும். இதுதான் முக்கியமான வேறுபாடு ரெண்டுக்கும். சமீப காலங்களில் அல்லது ஒரு 20-25 வருஷமாகவே நம்ம வந்து விதை நேர்த்தி அப்படிங்கிறத முக்கியமாக பயன்படுத்திட்டு வர்றோம். விதை நேர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த விதை முளைக்கரு உயிரோடு இருக்கிறதுக்காக ஏன்னா சேமித்து வைக்கிறோம், சேமித்து வைக்கும்போது பூச்சி பூஞ்சானம் தாங்கக்கூடாது, அப்படி தாக்கிட்டால் அந்த முளைக்கரு பாதிக்கப்படும், உணவு பகுதி பாதிக்கப்படும், அப்போ அதை வளர்ந்து அதுக்கு பிரயோஜனம்லாம் போகும். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்காக விதை நேர்த்தி அதாவது சீட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பண்ணுறோம். அப்போ விதையாக பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும்

மீன் விதை நேர்த்தி செஞ்சு தான் இப்போ வருது. அது வந்து ஒரு சில டைங்களில் ஒரு சில சமயங்களில் நம்ம வந்து கெமிக்கலாக பயன்படுத்துவோம், ஒரு சில சமயங்களில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இயற்கை வழியில் பயன்படுத்துகிறவங்க அதுலேயும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். விதை அப்படிங்கிறது உயிரோடு இருக்கணும், விதை நேர்த்தி பண்ணியிருக்கணும், தானியம் அப்படிங்கிறது அந்த மூணு முக்கியமான பகுதிகளில் ஒன்று இருந்தால் போதும் உணவு பகுதி. அதே மாதிரி கண்டிப்பாக விதை நேர்த்தி பண்ணியிருக்கக்கூடாது, அதை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கூடாது. ஏன்னா அந்த விதை நேர்த்தியில் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் வந்து நமக்கு தொற்றுகளை ஏற்படுத்தும். அதனால் விதை நேர்த்தி செய்ததை கண்டிப்பாக தானியமாக பயன்படுத்தக்கூடாது. இந்த ஒரு முக்கியமான வேறுபாடு தான். அதனால தான் நீங்கள் வந்து விதை பாக்கெட்டில் சீட் பாக்கெட்லாம் பார்த்துருக்கும் போது அதில் வந்து ஒரு சின்ன ரெட்டு இதில் மார்க் பண்ணியிருப்பாங்க, இது வந்து விதை நேர்த்தி செய்தது உணவுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த லேபிளையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம விதைக்கும் தானியத்துக்கும் முக்கியமாக சொல்லக்கூடிய வேறுபாடு. இப்போ விதை பந்துக்கு வருவோம். ஸோ விதை பந்து அப்படிங்கிறது எதனால் நமக்கு இப்போ பிரபலம் ஆகிட்டு வருது, அதோடய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதை விதை பந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது புதுசாக அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. கிட்டத்தட்ட பல நூறு வருஷங்களாக நம்ம உலக அளவில் நிறையா பார்த்துட்டு வர்றோம். ஸோ இது நம்ம தகவலில் புரட்டி பார்க்கும்போது முதன் முதலாக வந்து எகிப்து நாட்டில் அங்கே வந்து முக்கிய ஆதாரமாக இருக்குது நைல் நதி விவசாயத்துக்கு. அந்த நைல் நதியில் வந்து அது இயற்கையோடு இருக்கும்போது ஒரு சில காலங்களில் பெரு வெள்ளம் ஏற்பட்டு அந்த விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெள்ள காலங்கள் வர்றதுக்கு முன்னாடி விதைப்பந்து சரி பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா வெள்ளம் வரும்போது அந்த தானியமாக இருக்கிறதோ அல்லது நம்ம இப்போ வயல்வெளிகளில் இருக்கிறதோ அழிஞ்சிரும். ஸோ அங்கேருந்து நம்ம விதையை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் தகவலாக நம்ம வந்து எகிப்தியர்கள் வந்து விதைப்பந்து பயன்படுத்தினாங்க. முக்கியமாக அங்கே உணவு பயன்படுத்தக்கூடிய விதைகளை விதைப்பந்து செஞ்சு அவங்க அடுத்த காலங்களுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பானியர்கள் வந்து அவங்களோட மொழியில் சொல்லணும்னா சுச்சிடாங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சி டம்ப்ளிங் சொல்லுவோம். அதுவும் வந்து ஜப்பானியர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சுமார் 1700 வருஷங்களில் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு ஆப்பிரிக்காவில் விவசாயிகள் மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய விமன்ஸ் சொல்லக்கூடிய அதாவது பெண்களை வச்சு அவங்க அடிமைத்தனத்திலிருந்து அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வேலையே வந்து விதைப்பந்து தயாரிக்கிறதா இருந்திருக்கு. அதுவும் முக்கியமாக வந்து அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பணின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெல்லில் வந்து விதைப்பந்து தயாரித்து அங்கே பண்ணுற மாதிரி நமக்கு தகவல் கிடைக்குது. 1970 பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு மீட்டெடுத்தோம் அப்படின்னா ஜப்பானில் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்க்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மாசுனாபு ஃபுகோகோ அப்படிங்கிறவர் வந்து ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் வந்து ரொம்ப ஆதாரமாக பார்க்கப்படுது நேச்சுரல் ஃபார்மிங்க்கு. அவர் தான் வந்து அதை மீட்டெடுத்துறது மாதிரி நமக்கு இப்போ அந்த விதைப்பந்து அப்படிங்கிற கான்செப்ட் அதுக்கப்புறம் பிரபலமாகி 1973 பார்த்தீங்கன்னா அப்படின்னா அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் கொரில்லா கார்டனிங்கிற மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து மெயினாக பண்ணுறது இந்த வேலிகள் வேஸ்ட்லேண்ட் அதெல்லாம் வந்து பசுமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக வந்து வெஜிடபிள்ஸ் அதாவது காய்கறி பயிர்கள் விதைகள் அதாவது முக்கியமாக தக்காளியில் வந்து விதைப்பந்து பண்ணி அதை கிரீன் வெஜிடேஷனுக்கு அதாவது பசுமை இதை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து விதைப்பந்து கிட்டத்தட்ட 1970 நமக்கு தகவல் படி தரவுகள் படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விதைப்பந்து அப்படின்னு நம்ம சொல்லலைனாலும் நம்மளுடைய முன்னோர்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் முக்கியமாக அந்த பந்தல் வகை காய்கறி பயிர்கள் இருக்கு இல்லையா, புடலை அந்த மாதிரி பரங்கி சுரை அந்த மாதிரி விதைகளை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வரட்டின்னு சொல்கிறது அந்த சாணத்தை வந்து காய வச்சு அதில் வந்து சேமித்து வச்சு அதில் விதைகளை சேமிப்பாங்க. எல்லா விதைகளையும் இல்லை, முக்கியமாக அந்த பந்தல் காய்கறி விதைகளை வந்து அவங்க அதில் சேமித்து வச்சு அதை வந்து விதைகளில் விதைப்பதற்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கென்ற விதைத்தை வந்து நம்ம விதைப்பந்துனா பந்து மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரே மாதிரி அந்த விதைத்தட்டு அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் போனால் நம்மளுடைய தமிழகத்தில் அந்த மாதிரி பாரம்பரியங்கள் முன்னாடியிலேருந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது மாதிரி விதைப்பந்துங்கிற ஒரு முறை வந்து பன்னெடுங்காலமாகவே பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. அப்போ சமீப காலமாக இதோட முக்கியத்துவம் எதனால் பார்க்கப்பட்டு வருது அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய வேளாண் காடுகள் அதாவது ஃபாரஸ்டேஷி அப்படிங்கிறபோது நம்மளுடைய காடுகளுடைய பரப்பளவை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போகும்போது முன்னாடி முறை என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நாற்றுகளை உற்பத்தி பண்ணி அங்கே போய் நடவு செய்கிறோம். அதுதான் வந்து முக்கியமான ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டியாக இருந்தது. பட் இதில் விதை பந்துகளை பயன்படுத்தும் போது அது இன்னும் அதிகமான பரப்பளவை
வேகமாக காடுகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முறை வந்ததுனால மெயினாக வந்து இப்போ அஃபாரஸ்டேஷன் அதாவது காடுகளை உருவாக்கும் பணிக்காக இந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அதுலேயும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது அதில்

0: பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன் அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ், கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்கள்லாம் வந்து இந்த விதைப்பந்து தயாரிப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டி கிட்டத்தட்ட ஒரு தடவை பண்ணாங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் தான் பண்ணுறாங்க. அந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா காடுகளோட பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக உயர்த்தணும். அது அந்த அளவுகளை வந்து காட்டோட அளவை பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது விதைப்பந்துகள் ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடாக பார்க்கப்படுது. அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு சில விசேஷங்களுக்கு போனால், இப்போ நம்மளோட ஒரு திருமணத்திற்கு போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் கொடுக்குறாங்க, விதைப்பந்துனே கொடுக்குறாங்க, சீட் பால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: மதுரை வேளாண்மை கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் தரும் தகவல்கள் தொடர்கின்றன.
1: ஏன்னா முன்னாடி வந்து மரக்கன்றுகளில் அந்த கன்றுகளை கொடுத்தவங்க இப்போ சீட் பால் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கும்போது அதில் எல்லாருமே வந்து காடுகளில் பயன்படுத்தக்கூடிய மர விதைகள் வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க தானியங்களும் வைக்கிறாங்க, பூ விதைகள் வைக்கிறாங்க, அதே மாதிரி காய்கறி விதைகள் வைக்கிறாங்க. அதில் ஏன்னா எழுதி கொடுத்துருவாங்க. அது அப்படிங்கும்போது நமக்கு எந்த மாதிரி விதைகள் அதில் இருக்கோ அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த விதை பந்தோட பயன்பாடு நவீன காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மறுரூபம் எடுத்து இப்போ பண்ணிட்டுருக்கு. அதே மாதிரி விதை பந்துனா உருண்டையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீட் கியூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது சதுரமாக இருக்கும். சில சீட் டிஸ்க்குன்னு சொல்கிறாங்க, அது வட்டமாக ஒரே இதில் பல விதைகள் இருக்கிற மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நவீன காலங்களில் எப்படி வந்து விதைப்பந்து பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறதுக்குரிய உதாரணங்களாக பார்க்கலாம். அடுத்தது இந்த விதைப்பந்தை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இதுக்காக பெருசாக நமக்கு பெரிய டெக்னாலஜி ஒன்றும் அதில் கிடையாது. ஏன் அப்படின்னா விதைகள் அதோட முக்கிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைப்பந்தா செஞ்சு ஏன் விதைக்கணும் அப்படின்னா, நீங்கள் விதைகளை போட்டீங்க அப்படின்னா அந்த விதைகள் தனியாக இருக்கும்போது அடுத்து எப்போ ஈரப்பதம் வருதோ அப்போ தான் முளைக்கும். ஸோ அந்த காலங்களில் நம்ம அது வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்கணும். அப்படியே விதையை பாதுகாக்கணும் போது வெறும் விதையாக விதைச்சிங்க அப்படின்னா அது மண்ணில் விழும்போது நேரடியான சூரிய ஒளியிலேயோ அல்லது அதிக வெப்பத்தினாலேயோ மண்ணில் இருந்து அது அந்த உயிர்ப்பு தன்மை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து அதை மண்ணில் போட்டு அதை ஒரு பால பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நேரடியாக விதையாக இருக்கும்போது அது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் பூஞ்சானங்கள் அதை வந்து பாதித்து அதோட விதையோட தன்மையை உயிர்ப்பு தன்மையை இழக்க செய்யும். ஸோ அதுக்காக வந்து இந்த விதைப்பந்தாக மாற்றி போட்டோம் அப்படின்னா அடுத்து எப்போ மழை வருதோ அந்த டயத்தில் அது வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருந்து அதுக்கு வந்து நம்ம விதையை பாதுகாக்கிற ஒரு முறையை பண்படுறதுனால நம்ம வந்து விதைப்பந்துகளை பயன்படுத்துகிறோம். அதுதான் முக்கியமான இதோட முறை. இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விதை கண்டிப்பாக விதை தேவைப்படும். அந்த விதைக்கு விதைப்பந்தாக மாற்றுறதுக்கு நமக்கு வந்து களிமண்ணோ அல்லது செம்மண்ணோ அல்லது இரண்டும் கலந்த கலவையோ பயன்படுத்தலாம். அது கூட ஏதாவது உரங்கள், அதாவது இயற்கை வழி உரங்கள் சேர்க்கறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு கெமிக்கலாக சிந்தட்டிக் இது போட்டிங்க அப்படின்னா அதோட தன்மை எந்த அளவுக்கு அந்தோட காலங்களில் இப்போ இது பண்ணுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அப்போ இயற்கை உரங்கள், தொழு உரமோ அல்லது மக்கிய உரங்கள் எதாக இருந்தாலும் சரி, அதை கலந்து இந்த மூணுமே களிமண் செம்மண் இயற்கை வழி உரம் இது எல்லாத்தையுமே கலந்து விதையை நடுவில் வச்சு அதோட சைஸ் அதோட அளவுகள்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் மேக்ஸிமம் 3 இன்ச் அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா வந்து அதோடைய விதை வந்து சின்னதாக இருந்து விதை பந்தோட அளவு பெருசாக இருந்தாலும் முளைப்பு வந்து பாதிக்கப்படும். அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் அந்த மாதிரி சின்ன சின்ன விட்டம் அதோட இருக்கிற மாதிரி விதைப்பந்துகளை உருவாக்கி அதை தண்ணியும் கலந்து தான் பண்ணுறோம். அது ஏன்னா வெறும் மண்ணில் வந்து நமக்கு அந்த உருண்டை பிடிக்க முடியாது. அப்போது நீங்கள் நார்மலாக வந்து விதையை நடுவில் வச்சு மண் கலவையில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை நன்று உருண்டையாக உருட்டி நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ நிழலில் காய வச்சு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வச்சிங்கன்னா ஒரு 2 நாள்லேயே ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ நம்ம விதைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விதைப்பந்துகள் வந்து எப்போ விதைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விதைப்பந்துகளோட பயன்பாடு நம்ம சாதாரண நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற பண்பட்ட நிலங்களில் விதைக்கிறது கிடையாது. பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்கள், வேலிகள் அல்லது மலைகளில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகள் அந்த மாதிரி இதில் விதைக்கிறோம். ஸோ அங்கே எப்போ மழை வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த காலங்களில் முன்னாடி எப்போ அதை பருவமழைக்கு முன்னாடி விதைக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இந்த விதைப்பந்துகள் வந்து உங்களுக்கு பலன் தரும். விதைப்பந்துகள் வந்து வருஷம் பூரா எந்த காலத்தில் வேணாலும் விதைக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு பலன் தரணும் அப்படிங்கிறபோது என்ன சிறந்த காலம் அப்படின்னா, ஒரு பருவமழைக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வாரங்களுக்கு முன்னாடியோ அந்த விதைப்பந்துகளை நம்ம விதைச்சோம் அப்படின்னா பருவமழை வரும்போது அது சீக்கிரம் வந்து முளைச்சி உடனே பலன்களுக்கு கூடியதாக இருக்குது. இது ரொம்ப காலமாக, அதாவது இந்த பருவமழையை தவற விட்டு மீதி இருக்கக்கூடிய 1 மாதத்தில் எப்போ வச்சாலும் பருவமழை எப்போ வருமோ அது வரைக்கும் அது அதே இடத்துல இருந்து அதை தற்காத்துக் கொள்ளணும். அதுக்குள்ளே ரொம்ப வந்து அது பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய பலன் தர்றது குறைவாக இருக்கும். ஸோ இது வந்து டைம் ஆஃப் சோயிங் சொல்கிறது எப்போ விதைக்கலாம் அப்படிங்கிற

பண்ணுறதுக்கு. இந்த விதைப்பந்தில் இருக்க சவால்கள் அல்லது அதுக்குரிய நமக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது அப்படின்னா, இந்த விதைப்பந்துகள் எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு சிலர் வந்து சீட்லிங்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக விதைப்பந்துகளாக மாற்றி கொடுக்குறாங்க. பட் அதை விதைக்கிறதுல தான் நமக்கு வந்து ரொம்ப குரூஷியலாக பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம எல்லாம் ஒரு சிலர் வந்து அது என்னன்னு தெரியாமே கூட வாங்கிட்டு போகிறாங்க, அதை அப்படியே வச்சிடுறாங்க, அல்லது அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் குப்பையில் போடுறாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து யாரும் பண்ணக்கூடாது. ஏன்னா உள்ள சீட் பால்ங்கிறது ஒரு பேக்கெட்டில் இப்போ குறைஞ்சது 5-10 விதைப்பந்துகள் வச்சு நமக்கு பேக்கெட்டாக கொடுக்குறாங்க. அதை வாங்கும்போது அதுக்குள்ளே உள்ள விதைகள் என்னங்கிறது மாதிரி நீங்கள் பார்க்கணும். அது காய்கறி விதைகளாக இருந்தால் நீங்கள் உடனே தொட்டியில் போட்டு வளர்த்துக்கலாம், அல்லது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிலங்கள் இருந்ததுன்னா அதில் போட்டிங்கனாலே அதில் வந்துடும். அதே மாதிரி தானிய பயிர்கள்னாலும் வந்துடும். இல்லை எதுவும் அந்த மாதிரி இடங்கள் எங்களுக்கு இல்லை அப்படின்னா வேலியோரங்கள் அல்லது ரோட் சைடு எங்கே போட்டாலும் அது மாதிரி வரும். ஆனால் அதில் உள்ள விதைகள் மரப்பயிர்களாக இருந்தால், ஃபாரஸ்ட் ட்ரீ சீட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போல்லாம் வெளியில் போகிறீங்களோ ரோட் சைடு எந்த பயிரும் இல்லாத இடங்களில் நீங்கள் அதை விதைச்சிட்டிங்க அப்படின்னா மழை வரும்போது கண்டிப்பாக அது பலன் தரும். இதுதான் அதற்குரிய முக்கியமான முறை.

நாள் வந்துடும். இல்லை எதுவும் அந்த மாதிரி இடங்கள் எங்களுக்கு இல்லை அப்படின்னா வேலியோரங்கள் அல்லது ரோட் சைடு எங்கே போட்டாலும் அது மாதிரி வரும். ஆனால் அதில் உள்ள விதைகள் மரப்பயிர்களாக இருந்தால், ஃபாரஸ்ட் ட்ரீ சீட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போல்லாம் வெளியில் போகிறீங்களோ ரோட் சைடு எந்த பயிரும் இல்லாத இடங்களில் நீங்கள் அதை விதைச்சிட்டிங்க அப்படின்னா மழை வரும்போது கண்டிப்பாக அது பலன் தரும். இதுதான் அதற்குரிய முக்கியமான முறை. அதனால் எப்போ வந்து நீங்கள் விதைப்பு வந்து உங்கள் கைக்கு கிடைச்சாலும் அதை கண்டிப்பாக வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா விதை தேர்வு. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நான் விதைப்பு வந்து தயார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நிறையா ஸ்கூல் வந்து அதை வந்து ஒரு டாஸ்க்காக எடுத்து ரெக்கார்டெலாம் பண்ணுறாங்க. 100,000 அல்லது 2,00,000 விதைப்பந்துகள் தயாரிக்கிறது வந்து இப்போ ஒரு ரெக்கார்டாகவே மாறிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது எந்த மாதிரி விதைகள் தேர்வு பண்ணால் நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னா, விதைப்பந்துகளை பொறுத்த வரைக்கும் மரப்பயிர்கள் தான் நமக்கு இப்போ தேவையானதாக இருக்குது. ஏன்னா அதுதான் பலன் கொடுக்கும். அப்படி பார்த்தா நேட்டிவ் ஸ்பீசின்ஸ் சொல்லுவோம், அதாவது நம்ம பகுதிகளில் நாட்டு வகை மரங்கள் என்னென்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி விதைகளை நீங்கள் தேர்வு பண்ணி அதுக்கு விதைப்பந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு முக்கியமான மர விதைகள், அதாவது நம்ம தமிழக பகுதிகளுக்கு அல்லது இந்திய நாட்டுக்கு ஒரு என்ன மாதிரி மரங்கள் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, அரச மரம், வாகை மரம், கொன்றை அல்லது சரக்கொன்றை மரம், புளிய மரம், பூவரசு, குமிழ், ஆலமரம், வெல்வேல், கத்தி சவுக்கு, இந்த மாதிரி வகைகள் வந்து நம்ம பகுதியில் நல்லாவே வரக்கூடியது. ஈவன் ஒரு சிலது வேம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் அந்த விதைகள் வந்து இந்த மர விதைகள் எல்லாமே வந்து முளைக்கிற மாதிரி விதைகளாக இருக்கணும். அதுக்கு எப்படி நம்ம அதை தேர்வு பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாகவே வந்து மர விதைகள் எல்லாமே வந்து டார்மன்ஸின்னு சொல்லுவோம், விதை உறக்கம் ஒரு சில விதைகளில் இருக்கும். ஸோ அதை நீக்கிட்டு தான் நம்ம வந்து விதைப்பந்துக்கு பயன்படுத்தணும். அப்படியே பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது முளைக்காமையே கூட போக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலது இறந்த விதைகளாகவும் இருக்கும். அப்போ அதை முளைப்பு திறனை ஒரு சோதனை செஞ்சு பார்த்துட்டு, அல்லது நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா விதைகளை வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் விதைப்பந்து தயாரித்தாலே வந்து ஓரளவு அந்த விதை உறக்கம் நீங்கிடும். ஒரு சில விதைகளுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அதாவது வெந்நீர் சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். விதை உறக்கம் அந்த டார்மன்ஸியை ரிமூவ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய அந்த முறைகள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தகவல்கள் கிடைக்கல, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆணித்தரமாக இது என்ன விதை உறக்கம் தெரியல அப்படின்னா, நீங்கள் தாராளமாக 12 மணி நேரம் அந்த விதையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் விதைப்பந்து செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய முக்கியமான அந்த விதை உறக்க நிலையிலேருந்து முளைக்கிற தருவாய்க்கு அது வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சரியான விதைகளை தேர்வு செஞ்சு சரியான அந்த விதை நேர்த்தி முறைகளை பயன்படுத்தி விதைப்பந்து செஞ்சு விதைச்சிங்க அப்படின்னா பலன் பண்ணலாம். இது வந்து மர விதைகளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது நெடுங்காலமாக பயன் கொடுக்கக்கூடியது. அதாவது நீங்கள் ஒரு நாற்றை உற்பத்தி பண்ணி அதை போய் ஒரு மலையில் நடணும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய இப்போ டிஃபிகல்ட் டாஸ்க். இப்போல்லாம் வந்து அப்போ இந்த மலை பிரதேசங்களில் அல்லது காடு பகுதிகளில் உங்களுக்கு வெஜிடேஷன், கிரீன் வெஜிடேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மர வகைகளை இந்த மாதிரி விதைப்பந்து செஞ்சு விதைக்கிறது அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆனால் விதைப்பந்து இப்போ மர விதைகள் மட்டும் வர்றதில்ல, இப்போ ஒரு தானியங்களை வச்சுருக்காங்க, நெல், சோளம், கம்பு இந்த மாதிரிகளை வச்சு கொடுக்குறாங்க, அல்லது காய்கறி பயிர்கள் தக்காளி, கத்திரி இந்த மாதிரி விதைகளை வச்சு கொடுக்குறாங்க, அல்லது புடலை, அவரை இந்த மாதிரி விதைகள்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் நார்மலாக பயன்படுத்தலாம். நார்மலாக வந்து எப்படி வந்து தொட்டி செடிகளில் பயன்படுத்துகிறோமோ அதில் போட்டு வளர்க்கும்போது நமக்கு பலன் கொடுக்கும். மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சி பூஞ்சானங்கள் மட்டும் கிடையாது, பறவைகள்லேருந்து விலங்குகள் வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்க முடியாமல் அதனால் அவங்க டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விதை பந்தாக போடும்போது இந்த எல்லாத்துலேருந்து பாதுகாப்பு அந்த விதைக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த புவியை பசுமை ஆக்குதலில் வந்து விதைப்பந்துகள் ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. அதே மாதிரி வன வளத்தை மேம்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. சும்மா கிடக்கிற தரிசு நிலங்கள், வேலிகள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் விதை பந்தாக போடும்போது அது விதையாக விதைக்கிறத விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து நமக்குரிய நன்மைகள்னு பார்க்குறது. சவால்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ விதைகள் அல்லது விதைப்பந்துகள் நம்ம பண்ணி கொடுத்தாலும் அதை நீங்கள் எந்த இடத்துல விதைக்கிறீங்க, எந்த நேரத்தில் விதைக்கிறீங்க அதை பொறுத்து தான் பலன் கொடுக்கும். ஸோ விதைக்கிறது எல்லாமே வந்து மரமாகுமா அல்லது செடியாகுமா அல்லது கொடியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது. அந்த விதைப்பந்துகளை எந்த மாதிரி கையாளுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்கும். நம்ம ஒரு விசேஷத்தில் ஒரு 100,000 சீட் பால் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஆர்கனைசருக்கு இருக்கலாம், அல்லது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அதனுடைய பலன் எப்போ உண்மையாக போய் சேரும் அப்படின்னா
அந்த 100,000 ஒரு 10,000 சீட்பால்

0: வந்து முளைச்சி அதை பலன் கொடுத்தாலே ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு தான் சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் மரங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து மர காடுகளை சமூக காடுகள் உண்டாக்குறதெல்லாம் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுல அதிகமான சக்ஸஸ் ரேட் இருக்குது. அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எந்த விஷயங்களுக்கு எந்த மாதிரி நேரத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலன்களை இது பண்ணிக்கலாம்.
1: இன்றைய மண்மணியம் நிகழ்ச்சியில் இதுவரை விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் வாழையில் ஊடுபயிர் சாத்தியமே என்பது பற்றி அறிந்து கொள்வோம். வாழை மரங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் ஊடுபயிர் சாகுபடி செய்வதால் ஓராண்டு வரை வாழை வருமானத்திற்காக காத்திருக்கும் வேளையில் ஊடுபயிர் மூலம் கூடுதல் வருமானம் பெறலாம். வாழை ரகங்களை பொறுத்து 6 அடி இடைவெளி விட்டால் ஏக்கருக்கு 700 முதல் 1200 கன்றுகளும், 8 அடி இடைவெளி விட்டால் 700 கன்றுகளை நடவு செய்யலாம். அடர் நடவு முறையில் 6 அடி இடைவெளி அதிக கன்றுகளை பராமரிக்க முடியும். இதன் மூலம் மரங்களுக்கு நல்ல காற்றோட்டம், சூரிய வெளிச்சம் கிடைத்து நோய் தாக்குதலும் குறையும். வாழைக்கன்றுகள் வளர்ப்பதற்கு சில மாதங்கள் ஆகும். அதுவரை கன்றுகளுக்கு இடையே அதிக இடைவெளி இருப்பதால் வாழைக்கு விடும் தண்ணீரை பயன்படுத்தி குறுகிய கால பயிர்களை ஊடுபயிராக வளர்க்கலாம். வாழை அறுவடைக்கு 10 முதல் 12 மாதங்கள் ஆகும். முதல் 6 மாதம் வரைக்கும் ஊடுபயிர் சாகுபடி மூலம் விவசாயிகளுக்கு தொடர் வருமானம் கிடைக்கும். காலியாக இருக்கும் இடைவெளியில் பயிர்கள் வளர்வதால் தேவையற்ற களைகள் வளர்வது கட்டுப்படுத்தப்படும். மண் வளமும் மேம்படும். உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு போன்ற பயறு வகைகளை நடுவதன் மூலம் மண்ணில் நைட்ரஜன் அதாவது தலைச்சத்து அதிக அளவு அதிகரிக்கும். பருப்பு வகைகள் மண் வளத்தை அதிகரிக்கும். நிழலை தாங்கி வளரும் கிழங்கு, சேனைக்கிழங்கு, இஞ்சி, மஞ்சள் நடலாம். கொத்தமல்லி, கீரை வகைகளை பயிரிட்டு குறுகிய காலத்தில் லாபம் ஈட்டலாம். முள்ளங்கி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், மிளகாய், கத்தரி, கருணை கிழங்கு, வெண்டை, கீரை, பூசணி வகைகள், செண்டுமல்லி, மரமல்லியை ஊடுபயிராக வளர்க்கலாம். கொத்தவரை, அவரை லாபம் தரும் ஊடுபயிர்கள் ஆகும். குறுகிய கால பயிர்களை மட்டுமே தேர்வு செய்வதோடு வாழையின் வேர்களை பாதிக்காத அளவு ஆழம் செல்லாத வேர்களை கொண்ட பயிர்களை நட வேண்டும். ஊடுபயிர்களுக்கும் சேர்த்து தனியாக உர நீர் மேலாண்மை செய்ய வேண்டும். பூசணி, புடலை போன்ற கொடி வகை பயிர்கள் வாழையின் மீது படர்ந்து அவற்றின் வளர்ச்சியை பாதிக்கும். வாழைக்கன்று நடவு செய்யும் போதே ஊடுபயிர் செய்யலாம். கன்றுகளுக்கு இடையே உள்ள காலி இடத்தில் தட்டைப்பயிறு, செடி முருங்கையை ஒரு வரிசை விட்டு ஒரு வரிசை நடவு செய்யலாம். இரண்டும் காற்றில் உள்ள தலைச்சத்தை இழுத்து மண்ணை வளப்படுத்தும். தட்டைப்பயிறு உயிர் மூடாக்காகவும் செயல்படும். இதன் இலைகள் கால்நடைகளுக்கும் தீவனமாக மாறிவிடும். இரண்டு பயிர்களும் வாழை மரத்தை பாதிக்காது. ஓராண்டு பயிரான வாழையில் எந்த வாழை ரகம் பயிரிடுவது, நிலத்தின் மண் ரகம், மண் பரிசோதனை செய்வதால் அதற்கேற்ற ஊடுபயிர் சாகுபடி முறைகளை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறையினர் ஆலோசனை வழங்குவர். இவ்வாறு தோட்டக்கலைத்துறை அலுவலர் தெரிவிக்கின்றார். வேளாண் பழமொழி சிந்தனை. காய்ச்சலும் பாய்ச்சலும் வேண்டும், காய்ச்சலும் பாய்ச்சலும் வேண்டும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். வறட்சி காரணத்தினால் பயிரின் நடுவில் பண்ணைக்குட்டை மழை நீரை பூக்கும் பருவத்தில் பாதுகாப்பு மற்றும் உயிர்காக்கும் நீர்ப்பாசனமாக தர வேண்டும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்மணியும் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1169 கிலோ ஹெர்ட்ஸில் தொடர்வது செய்தியறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்
1: அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துக்கள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியையொட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசிய பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், இவற்றில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தவேகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னும் 100,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். மல்யுத்தத்தின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபாக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இதுவரை இந்தியா 16 தங்கம் 25 வெள்ளி 35 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு அணிவகுப்பில் துப்பாக்கிச்சூடு

பிரிவில் 2 தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் நீருதண்டா தேசிய கொடியை ஏந்தி செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:05 நிமிடம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நாம் கேட்க இருக்கின்றோம் மதுரத்தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை

0: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: நேரம் இரவு 8:30.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் மண் வளம், மனித நலம் உரை வழங்குகிறார் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியின் ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் இ பிரேமா அவர்கள்.
5: நாம் வாழும் இந்த பூமியை பற்றி சிந்திக்கும் போது முதலில் நம் நினைவிற்கு வருவது காற்று, மரங்கள், மலைகள் மற்றும் பல்வேறு நீர்நிலைகளான ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் கடல்கள் ஆகியவை ஆகும். ஆனால் நம்முடைய காலடிக்கு கீழே இருக்கும் மண்ணை பற்றி நாம் எத்தனை முறை சிந்தித்திருக்கிறோம்? நாம் மண்ணை வெறும் நிலம் என்று பார்க்கிறோம். ஆனால் அறிவியல் மண்ணையும் ஒரு உயிருள்ள சிக்கலான அமைப்புகள் கொண்ட சுற்றுப்புற சூழலியல் அமைப்பு என்று பார்க்கிறது. அதுதான் உயிர் நாடி ஆகும். மண்ணுக்குள் எண்ணற்ற நுண்ணுயிரிகள் வாழ்கின்றன. பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், மண் புழுக்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் மண்ணின் வளத்தை உருவாக்குகின்றன. தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களின் சுழற்சியிலும் நீரை தக்க வைப்பதிலும் கார்பனை சேமிப்பதிலும் மண் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே மண்ணை காப்பது என்பது வெறும் விவசாயத்தை காப்பது மட்டும் அல்ல. அது மட்டுமின்றி அது உணவை, நீரை, உயிரின பன்முகத்தன்மையை, மனித ஆரோக்கியத்தை, இறுதியில் நமது எதிர்காலத்தையே பாதுகாப்பதாகும். நாம் வாழும் பூமியின் மண் வளமாக இருந்தால்தான் மனிதராகிய நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். நிலத்தின் மண் எதனால் மாசுபடுகிறது? இன்றைய உலகில் நிலமும் மண்ணும் பல்வேறு காரணங்களால் மாசுபடுகின்றன. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள், மனித கழிவுகள், பெட்ரோலிய கழிவுகள், அதிகப்படியான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களின் தவறான பயன்பாடு ஆகியவை மண்ணின் தரத்தினை, அதாவது வளத்தினை பாதிக்கின்றன. சில மாசுபடுத்திகள் மண்ணில் நீண்ட காலமாக நிலைத்திருக்கக்கூடியவை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் லெட், காட்மியம், மெர்குரி மற்றும் ஆர்சனிக் போன்ற கன உலோகங்கள் சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த கவலைக்குரியவை ஆகும். மண்ணில் ஒரு மாசுபாடு ஏற்பட்டுவிட்டால் அதன் தாக்கம் அந்த இடத்தோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை. மழை பெய்யும் போது மண்ணில் உள்ள சில மாசுபடுத்திகள் நீருடன் கலந்து ஆறுகளுக்குள்ளும் ஏரிகளுக்குள்ளும் செல்லலாம். சிலவை மண்ணுக்குள் ஊடுருவி நிலத்தடி நீரையே பாதிக்கலாம். அதனால் மண் மாசுபாடு, மனித ஆரோக்கியம் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை ஆகும். இதன் பொருட்டு நாம் அனைவரும் அறிவுபூர்வமான உண்மையை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசர அவசியமாகின்றது. தாய்லாந்தில் இந்தியாவை விட அதிகமாக நெகிழி பயன்பாடுகள் உள்ளன. ஆனால் அங்கு வாழும் மனிதர்கள் நிலத்தை நம்மை போல் மாசுபடுத்துவதே இல்லை. இது எப்படி சாத்தியம்? சாத்தியமே. தாய்லாந்து மக்கள் பள்ளி பருவ குழந்தைகளுக்கு அந்த ஆரம்ப வயதில் இருந்தே எப்படி குப்பைகளை தனித்தனியாக பிரித்து அகற்ற வேண்டும் என்பதிலிருந்து வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக அவசரமாக தேவைப்படும் இந்த நிஜ வாழ்வின் அனுபவ கல்வியினை கற்றுக் கொடுக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு பால் பாக்கெட் கெட்டு போய்விட்டது. அந்த குப்பையை எப்படி அகற்ற வேண்டும்? இது தாய்லாந்து ரகசியம் 1. கெட்டுப்போன பாலை தனியாக நீர் கழிவுகள் சேரும் இடத்தில் அகற்ற வேண்டும். அந்த பாக்கெட்டை தனியாக திடக்கழிவு சேரும் இடத்தில் சேர்த்து அகற்ற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தாய்லாந்து ரகசியம் 2. அதே போன்று எந்த ஒரு சாப்பிடும் பொருள் கெட்டு போனாலும் அதனை உடனடியாக தனித்தனியே பிரித்து அகற்றிட வேண்டும். 2 முதல் அதிகபட்சம் 5 மணி நேரங்களுக்குள்ளாகவே அகற்றிடல் வேண்டும். அகற்றிடும் நேரம் அதிகமாக அதிகமாக அவை நச்சினை உமிழக்கூடும். அதன் பாதிப்பு மிக கடுமையானது. நிலத்தை பாதுகாப்பது என்பது வெறும் மரங்களை நடுவது மட்டுமல்ல, அதனை நீரூற்றி தினசரி மரங்களை

காப்பது ஆகும். மண்ணின் உடல் வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை பாதுகாப்பதே. மண்ணின் அமைப்பு சீராக இருக்க வேண்டும் என்றால் மண்ணில் போதுமான கரிம பொருட்கள் இருக்க வேண்டும். நுண்ணுயிரிகளின் செயல்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். மண்ணின் நீர் பிடிப்பு திறன் அதிகரிக்க வேண்டும். அதிகப்படியான அரிப்பிலிருந்து மண் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் பல அறிவியல் முறைகளை பயன்படுத்த வேண்டும். மண் அரிப்பை தடுப்போம். மழை மற்றும் காற்றின் காரணமாக வளமான மேல் மண் அகன்று செல்வதை சாயில் எரோஷன், அதாவது மண் அரிப்பு என்று சொல்கின்றோம். மேல் மண்ணில்தான் தாவர வளர்ச்சிக்கு தேவையான பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கரிம பொருட்கள் அதிகமாக உள்ளன. எனவே மண் அரிப்பு அதிகரித்தால் விவசாய உற்பத்தி திறனும் குறையலாம். இதற்கு மரங்கள் மற்றும் புல்வகை தாவரங்களை பாதுகாத்து நிலத்தை நிர்வாணமாக விடாமல், அதாவது வெறுமனே விட்டுவிடாமல் மூடு பயிர்களை வளர்த்தல், மல்சிங் செய்தல், மழைநீரை முறையாக சேமித்தல், கான்டோர் ஃபார்மிங் போன்ற மண் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துதல், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி எனப்படும் வேளாண்மையுடன் மர வளர்ப்பை ஒருங்கிணைத்தல் போன்ற முறைகள் உதவுகின்றன. மேலும் அறிவியல் உலகில் இதற்காக பல லேண்ட் ரெமடியேஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன் என்ற முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றில் ஒன்றுதான் ஃபைட்டோ ரெமடியேஷன். சில குறிப்பிட்ட தாவரங்கள் மண்ணில் உள்ள சில மாசுபடுத்திகளை உறிஞ்சவோ அல்லது அவற்றை நிலைப்படுத்தவோ உதவுகின்றன. மற்றொரு முக்கியமான முறை பயோ ரெமடியேஷன். இதில் குறிப்பிட்ட நுண்ணுயிரிகள் சில கரிம மாசுபடுத்திகளை உடைக்கவோ அல்லது அவற்றின் தீங்கை குறைக்கவோ பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தாவரத்தையும் மாசடைந்த நிலத்தில் நட்டுவிட்டால் மண் சுத்தமாகிவிடும் என்று கருதக்கூடாது. மாசுபாட்டின் வகை, அதன் அளவு, மண்ணின் தன்மை, காலநிலை மற்றும் உள்ளூர் சூழலியல் நிலை ஆகியவற்றை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்த பிறகே சரியான ரெமடியேஷன் முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் அறிவியல் அணுகுமுறை. விவசாயமும் மண் ஆரோக்கியமும் நமது நாட்டில் மண்ணை பாதுகாப்பதில் விவசாயத்தின் பங்கு மிக பெரியது. விவசாயத்தில் உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் தேவையான இடங்களில் அறிவியல் அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும். இயற்கை உரம் மட்டுமே நல்லது, ரசாயன உரம் அனைத்தும் கெட்டது என்று மிக எளிமையாக சொல்லிவிட முடியாது. முக்கியமான ஒன்று, சரியான உரம், சரியான அளவு, சரியான நேரம், சரியான இடம். இந்த சராசரி விகிதத்தில் எந்த ஒரு மண் பரிசோதனையின் அடிப்படையிலும் ஊட்டச்சத்துக்களை நிர்வகிப்பது மிகவும் முக்கியமானதாகும். கம்போஸ்ட், கிராப் ரெசிடியூஸ், கிரீன் மேன்யூர், பயோ ஃபெர்டிலைசர்ஸ் போன்றவற்றை பொருத்தமான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் கரிம பொருட்கள் மற்றும் உயிரியல் செயல்பாடுகளை மேம்படுத்த முடியும். அதே போன்று இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் எனப்படும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறையை பயன்படுத்துவதன் மூலம் பூச்சிக்கொல்லிகளின் தேவையற்ற பயன்பாட்டை குறைக்கவும் முடியும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடும்பத்தின், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் பொறுப்பும் கூட. நம் வீட்டிலேயே நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான செயல் கழிவுகளை பிரித்தல். சமையலறை போன்ற இடங்களில் உருவாகும் மக்கும் கழிவுகளை தனியாக சேகரித்து பொருத்தமான முறையில் கம்போஸ்ட் செய்யலாம். மறுசுழற்சி செய்யக்கூடிய உலர் கழிவுகளை தனியாக சேகரிக்கலாம். மின்னணு கழிவுகளை சாதாரணமான குப்பைகளுடன் சேர்க்காமல் முறையான இ-வேஸ்ட் சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்க வேண்டும். பேட்டரிகள் மற்றும் பிற அபாயகரமான கழிவுகளையும் தனியாக கையாள வேண்டும். அபாயகரமான கழிவுகள் என்னவென்றால் கண்ணாடி போன்ற பயங்கரமான ஆபத்துகளை ஏற்படுத்தும் கழிவுகளாகும். இதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்றாகும். ஒரு முக்கியமான வாசகம், நமது வீட்டில்தான் முதல் ரீசைக்ளிங் சென்டர் தொடங்குகிறது. இது மிக மிக முக்கியமான வாசகமாகும். இன்றைய பொருளாதார அமைப்பு பெரும்பாலும் டேக், மேக், யூஸ், த்ரோ என்ற முறையில்தான் இயங்குகிறது. அதாவது எடுத்துக்கொள்கிறோம், உற்பத்தி செய்கிறோம், பயன்படுத்துகிறோம், பின்னர் தூக்கி எறிகிறோம். இதற்கு பதிலாக நாம் ரெடியூஸ், ரீயூஸ், ரிப்பேர், ரீகவர், ரீசைக்கிள் என்று அணுகுமுறையை

0: ஆட்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பு எனக்கு இது உண்மையில் தேவையா என்று 2-3 முறை கேட்பது கூட சுற்றுச்சூழலின் பாதுகாப்பின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. மண்ணும் மனிதனும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவர்களே. இன்று சுற்றுச்சூழல் அறிவியலில் முக்கியமாக பேசப்படும் ஒரு கருத்து ஒன் ஹெல்த். மனித ஆரோக்கியம், விலங்குகளின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலின் ஆரோக்கியம் ஆகியவை தனித்தனியானவை அல்ல, அவை ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. மண் பாதிக்கப்பட்டால் உணவு பாதிக்கப்படும், நீர் பாதிக்கப்பட்டால் குடிநீர் பாதுகாப்பு பாதிக்கப்படலாம், காற்று பாதிக்கப்பட்டால் சுவாச ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், பல்லுயிர் குறைந்தால் சூழலியல் அமைப்புகளின் நிலைத்தன்மையும் பாதிக்கப்படலாம். எனவே நாம் கூற வேண்டியது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது இயற்கைக்காக மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கைக்காகவும் இன்றியமையாத ஒன்றாகும். ஆகையால் நமது பொறுப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது பெரிய திட்டங்களிலிருந்து மட்டும் தொடங்க வேண்டியது அல்ல. ஒரு குடும்பம் கழிவுகளை பிரிப்பதிலிருந்து தொடங்கலாம், ஒரு விவசாயி மண் பரிசோதனை செய்வதிலிருந்தும் தொடங்கலாம், ஒரு மாணவர் ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை அந்த நெகிழியை தவிர்ப்பதிலிருந்தும் தொடங்கலாம், ஒரு ஆசிரியர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை உருவாக்குவதிலிருந்தும் தொடங்கலாம், ஒரு தொழிற்சாலை தனது கழிவுகளை முறையாக சுத்திகரிப்பதிலிருந்தும் தொடங்கலாம், ஒரு நகராட்சி அறிவியல் அடிப்படையிலான கழிவு மேலாண்மையை வலுப்படுத்துவதிலிருந்தும் தொடங்கலாம். இவ்வாறு ஒவ்வொருவரின் சிறிய செயல்களும் சேரும்போது பெரிய ஒரு மாற்றம் உருவாகின்றது. இறுதியாக ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பூமி நமக்கு முன்னோர்களிடமிருந்து கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் மற்றும் சொத்து என்று சொல்லலாம். அது நம்மிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்புணர்வு ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்க வேண்டும். நாம் இன்று மண்ணில் போடும் கழிவு நாளைய உணவாக மாற வேண்டும், நாம் இன்று மாசுபடுத்தும் நீர் நாளைய குடிநீராக மாற வேண்டும், நாம் இன்று அழிக்கும் ஒரு சிறிய உயிரினத்தின் வாழிடம் நாளைய சூழலியல் சமநிலையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எனவே சுற்றுச்சூழலை காப்பது என்பது இயற்கையை நம்மிடமிருந்து பாதுகாப்பது மட்டுமல்ல, இயற்கையில் இருந்து நம்மையே பாதுகாத்துக் கொள்வது. ஆகையால் மண்ணை மதிப்போம், நீரை சேமிப்போம், காற்றை பாதுகாப்போம், கழிவை குறைப்போம், பல்லுயிரை பாதுகாப்போம். அறிவியலை அடிப்படையாக கொண்டு இதை எல்லாவற்றையும் நாம் செய்து செயல்படுவதற்கு முயற்சிப்போம். நிலையான வளர்ச்சியை நோக்கி செல்வோம். ஏனெனில் மண் ஆரோக்கியமாக இருந்தால் உணவு ஆரோக்கியமாக இருக்கும், உணவு ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனிதன் ஆரோக்கியமாக இருப்பான், மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும், சமூகம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம்ம எதிர்காலத்தை நிலையானதாக இருக்க நாம் வைத்துக் கொள்ள முடியும். ஆகையால் மண்ணை பாதுகாப்போம், மனித வாழ்வை காப்போம், நமது பூமியையும் காப்போம்.
1: அறிவியல் வெளி நிகழ்ச்சியில் இதுவரை மண் வளம் மனித நலம் உரை வழங்கினார் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியின் ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் இ. பிரேமா அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:44 நிமிடங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம். இது மதுரத்தென்றல்.

0: நிறைவு பெற்றது மதுரை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸில் தொடர்வது 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 9:15 செய்தி சுட சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: is Akashwani. I'm Shagun Chopra with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi praises brave pilot Smita Mitchell for saving hundreds of lives and foiling

0: இருக்கிறார் ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா என்ன? இதற்கான சட்டங்கள் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது குறித்து சொல்லுங்க சார், இதற்கான அவசியமும் என்ன?
1: முதல்ல இதற்கான அவசியம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த சட்டம் ஏன் வந்தது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் திடக்கழிவு மேலாண்மை என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு தோராயமான கணக்கு, இந்தியா முழுமையிலும் ஓர் ஆண்டுக்கு ஏறத்தாழ 67 மில்லியன் டன் அளவுக்கு திடக்கழிவுகள் வருகின்றன அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஒரு அதிகாரப்பூர்வமற்ற கணக்கு தான், ஏன்னா நமக்கே தெரியும் அது அந்த அளவுக்கு துல்லியமாக கணக்கு செய்ய முடியாது. இப்போ இந்த 67 மில்லியன் டன் அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கு அது எவ்வளவுங்கிறது தெரியாம போயிடலாம், சரிங்களா? ஒரு லாரி நிறைய சரக்கு ஏத்துறோம் வச்சுக்கோங்களேன், அதிகபட்சமாக 10 டன் இருக்கும். அப்போ 67 மில்லியன் டன் அப்படின்னா கிட்டத்தட்ட 6.7 மில்லியன் லாரி அளவுக்கு இருக்கு. அதாவது 67 லட்சம் லாரி நிறைய ஏத்தணும் எவ்வளவு இருக்கும், அவ்வளவு திடக்கழிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறோம். இது கூடுவதற்குத்தான் அதிக சாத்தியங்கள் இருக்கிறது, குறைவதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு. நம்முடைய மக்கள் தொகை அது மாதிரியாக. அப்போ இந்த திடக்கழிவு அப்படிங்கிறது சாதாரண பிற கழிவுகள் மாதிரி இல்லை, 2-3 பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, அது இடம் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. இரண்டாவது, நாளாக நாளாக நாளாக அதிலிருந்து வரக்கூடிய நச்சுப் பொருட்கள், அது இரண்டு. மூன்றாவது, அது எப்போதுதான் அப்புறப்படுத்துவதுங்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த மூன்றையும் உள்ளடக்கியது தான் திடக்கழிவு மேலாண்மை. இதை நம்ம எப்படி நம்ம கையாளப் போகிறோம், இதை எப்படி நம்ம திருத்தி வைக்கப் போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்விக்கான விடை தான் திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது. புதிய கருத்துருவெல்லாம் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடியது தான். ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, இது ரொம்பவுமே இன் ஆல் சீரியஸ்னஸ் இந்த திடக்கழிவுக்கு எந்த அளவுக்கு முழுமையாக இதை அப்புறப்படுத்தி விட முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம். அதுதான் இப்போதையும் பாக்குறோம். இதுவரையில கடந்த சுமார் 76-78 ஆண்டுகள்ல சுதந்திர இந்தியாவில திடக்கழிவுக்கு என்று ஒரு தனியாக ஒரு மேலாண்மை, அதற்கென்ன தனியாக சட்டங்கள் விதிமுறைகள் வேணும் அப்படின்னு யாரும் முயற்சிக்கல. அது அவங்களுக்கு தவறு இல்லை,
0: பெரிதா எடுத்துக்கல.
1: ஆமா, பெரிதா எடுத்துக்கல. காரணம், சிறிது சிறிது சிறிதாக அது பெரிதாக வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான், ஒரு அபாயத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற போதுதான் நமக்கு அதற்கான ஒரு தேவை இருப்பதாக உணர ஆரம்பித்தோம். ஆனால் அபாயம் சொல்றதுக்கு முன்னாலே இந்திய அரசாங்கம் விழுத்துக் கொண்டது. இப்போ திடக்கழிவு மேலாண்மை பற்றி சட்டங்கள் கொண்டு வருது. அதுதான் இப்போ சொல்லக்கூடிய அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026. இதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது அதுலேருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும். அதனுடைய அபாயம் என்னவாக இருக்கும், எனக்கான அவசியம் என்னங்கிறது இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும். நமக்கு இவ்வளவு திடக்கழிவுகள் இருக்கிற பொழுது அது எவ்வாறு அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவ் எஃபர்ட்டாக இப்போ தான் நமக்கு தெரிய வருது. அதாவது ஒரு சவாலான ஒரு பணியாக இப்போ தான் தெரிய வந்திருக்கிறது. அப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு சவாலான பணியை ஒரு எடுத்து செய்கிறார் என்றால் அதற்கான சரியான விதிமுறைகள் வேணும். அந்த விதிமுறைகள் தான் இப்போ நம்ம வகுத்திருக்கிறோம். இந்த விதிமுறைகள் எதற்காக இருக்கிறது என்று சொன்னால், அதில் ஒரு குறிப்பிட்ட வரையறைகள் இருக்கின்றன, யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கிறேன். விதிமுறைகளும் இருக்கின்றன, வரையறைகளும் இருக்கின்றன, வழிமுறைகளும் இருக்கின்றன. இத்தையும் சேர்ந்த ஒரு தொகுப்பாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். இதற்கான அவசியம் ஏன் இப்போது வந்திருக்கிறது சொன்னால், இப்போது இல்லை என்றால் எப்போது முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் காரணம். அதனால இந்த திடக்கழிவு மேலாண்மைங்கிற அந்த கருத்துருவம், இது சார்ந்த இந்த சட்டம் அல்லது விதிமுறை 2026 ஏப்ரல் 1 வந்திருக்கிற நடைமுறைக்கு, இது எல்லாமே என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மால் இந்த திடக்கழிவிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறது தான், அதை நோக்கிய முதல் படிதான் இந்த விதிமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: நிச்சயமா சார், அதாவது ஒரு செயல் திட்டம் இருந்தாதான் அது வந்து ஒரு நடவடிக்கையா வந்து மாறும் அப்படின்றத கருத்தில் கொண்டுதான் அரசு இப்படி ஒரு சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் வந்து புரிந்து
1: சொல்லலாம்.
0: இப்போ திடக்கழிவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன்னு முன்பே சொல்லியிருந்தீங்க. திடக்கழிவுனா என்ன, அதனுடைய மேலாண்மை அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு?
1: திடக்கழிவுகள் என்ன அப்படின்னா, இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. ஆனால் எதுவெல்லாம் திரவ கழிவு இல்லையோ அதெல்லாம் திடக்கழிவு அப்படின்னு சொல்ல முடியும், மேலோட்டமா சொல்லணும். ஆனால் இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, திடக்கழிவு நான்காக பிரிக்கிறார்கள். இப்போது நான்காக பிரிச்சிருக்காங்க. ஒன்னு என்னன்னா வெட்டு, இன்னொன்று ட்ரை அதாவது ஈரமானது, அடுத்து உலர்ந்தது, அப்புறம் சானிட்டரி, அதுக்கப்புறம் வந்து ஹசார்டஸ் அப்படின்னு நான்காக பிரிக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, இந்த பயோவேஸ்ட் இருக்குல்ல, வேளாண் பொருட்கள் சார்ந்த வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முழுமையாக வேஸ்ட் நம்ம சொல்றதுக்கு இல்லை. அதனால மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பும் வரப்போறது இல்லை. அதெல்லாமே வந்து என்னென்ன சமையல் பண்றோம், அதுல இருந்து வரக்கூடிய மிச்சம் மீதி எல்லாம் எடுத்து போறாங்க வச்சுக்கலாம். இது பெரிய அளவுல சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, திடக்கழிவு தான். அதுவும் திடக்கழிவு தான், அது ஒன்று. அதுதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரியான திடக்கழிவுகள் இதெல்லாம் ஒன்று ஒரு ரகம். அப்புறம் இரண்டாவது ஒண்ணு கொண்டு வராங்க. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னாக்க, இதுலயே இரண்டாவது ஓரளவுக்கு டீகம்போஸ் ஆகும், ஆகாமலையும் போகலாம், அதாவது ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிற ரீசைக்கிளபிள் அப்படிங்கிறது இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து இரண்டாவதாக போடுறாங்க. மூன்றாவது சானிட்டரி வேஸ்ட், அது எல்லாருக்குமே தெரியும் அது என்ன சொல்லிட்டு. நான்காவது ஹசார்டஸ் வேஸ்ட். இப்போ இங்க தான் நமக்கு அதிக கவனம் தேவைப்படுகிறது. ஹசார்டஸ் வேஸ்ட்டுக்கு தான் மின்சார பல்புல இருந்து தொடங்கி, இ வேஸ்ட்ல இருந்து தொடங்கி, அதுக்கப்புறம் பயன்படுத்தப்படாத மருந்து பொருட்கள் வரைக்கும் அத்தனையும் இதுக்குள்ள வந்து ஹசார்டஸ் வேஸ்ட். இப்போ நான்காக வைத்துக் கொண்டிருக்கோம் சரிங்களா. இந்த நாளில் இந்த நான்காவது இருக்கிறது மிகவும் அபாயகரமான ஒரு விஷயம். ஆனால் இதுவரைக்கும் இந்த திடக்கழிவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், எல்லா கழிவுகளும் ஒன்று தான், ஒரே இடத்துல ஒன்றா போட்டு வச்சிருக்கோம்.

0: அது வந்து நம்ம மாறணும். அப்போ இந்த திடக்கழிவு என்ன அப்படின்னா, மக்கள் உபயோகப்படுத்தி விட்டு அல்லது உபயோகப்படுத்துவதற்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தகுதியற்றது அப்படிங்கிறது எதெல்லாம் வீசி இருக்கிறார்களோ அதெல்லாம் திடக்கழிவு. அந்த திடக்கழிவுகளை முக்கியமான எங்க, ஏன் இது திரவ கழிவு இல்லாத திடக்கழிவுன்னு சொல்றோம் அப்படின்னா, திரவ கழிவுங்கிறது ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு நகர்ந்து செல்வதற்கு சாத்தியம் உண்டு, அதுதான் திரவம், ஏன்னா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது. இது அப்படி இல்லை, ஒரு இடத்த போட்டோம்னா அப்படியே இருக்கும். இதை நான்காக பிரித்து இது எதுவும் மிக மோசமான ஒரு பின்விளைவு உண்டாக்குமோ அதை முதலில் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் ஆரம்பகால ஒரு செயல் திட்டமாக இருந்தது. அதைத்தான் இப்போது ஒரு சட்ட வடிவில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நான்கு கொண்டு வரணும் இல்லையா, இப்போ நான்குமே ஏதேனும் ஒரு மூளைக்கு சென்று அத்தனையும் ஒரே இடத்துல கூட்டி விட்டு பிரிப்பது அப்படிங்கிறது இயலாத காரியம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, செக்ரிகேஷன் அட் சோர்ஸ்,
1: தரம் பிரிச்சிடணும்னு சொல்றாங்க.
0: ஆமா, வகை பிரிப்பது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, செக்ரிகேஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்படின்னா யார் குப்பை கொட்டுகிறார்களோ அவர்களே அதை நான்காக பிரித்து அந்தந்த குப்பையை அந்தந்த இடத்துல சேருங்கள் அப்படிங்கிறது தான் ஐடியா சரிங்களா. அதுக்கு என்ன சொல்றாங்க, நான்கு பெட்டிகள் வைத்துக் கொள்ளுங்க. பெட்டிகள் நம்ம சாதாரண ஒரு பாக்ஸ் தான், சாதாரண ஒரு கூடை இது வேணா இருக்கலாம். அப்ப நான்காக வச்சுக்கோங்க. அதுக்கு வண்ணமும் கொடுத்துட்டாங்க சரிங்களா, எளியில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பச்சை நிறம். பச்சை நிறம் பார்த்தவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்து வேளாண் பொருள் சார்ந்த அல்லது சமையல் பொருட்கள் சார்ந்த உணவுப் பொருட்கள் சார்ந்த திடக்கழிவுகள் அதெல்லாம் அதில் போடலாம். இரண்டாவது ரீசைக்கிளபிள், பேப்பர் எல்லாம் இருக்கு, புஸ்தகம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கும் வச்சுங்களேன், இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போறீங்களா, அது வந்து இரண்டாவது இடத்துல அது வந்து ட்ரையா இருக்கும், அதனால பெரிய வந்து ட்ரை வேஸ்ட் தான், அதில் போடலாம். மூன்றாவது எல்லாருக்குமே தெரிஞ்சு சானிட்டரி. நான்காவது ஹசார்டஸ். இந்த ஹசார்டஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதுவெல்லாம் வந்து ஆபத்து விளைவிக்கு, எதுவெல்லாம் வந்து ஒரு ரசாயன வேதிகளை உருவாக்குமோ அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வேற இடத்த தனியாக போடுங்க. அப்படி நம்ம போடும்போது நம்ம நாளாக போடுவோம்னா அவங்க சேகரிக்கும் போதே அவங்க தனித்தனியாக சேகரிப்பாங்க. அப்போ வந்து தி ஜாப் கெட்ஸ் மச் ஈஸியர். ஏன்னா செக்ரிகேஷன் தான் குப்பையில் இருக்கிற மிகப்பெரிய சவாலான காரியம் தான். அதே ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒரு மைக்ரோ லெவலில் செக்ரிகேட் பண்ண முடிஞ்சு வச்சுக்கங்களேன், அப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்திய அரசாங்கம் அங்கே தான் முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டு இருக்கிறது. உண்மையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு பகுதி அது. அதனால இப்போ மக்கள் பற்றி நம்ம இன்று காலந்த ரேடியோ மூலம் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த குப்பைகளை வகை பிரித்தல் இருக்குல்ல, அதில் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். அது மிக முக்கியம். அத்தனை பேர் ஒரே சமயத்தில் ஒன்றா கொண்டு வந்து போட்டுட்டு அப்புறம் பிரிக்கிறதுங்கெல்லாம் இயலாத காரியம். அதனால இதை மட்டும் சரியாக பண்ண முடிஞ்சு வச்சுங்களேன், அப்போது இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் மிக முக்கியமான பாகம் எது வகிக்குது அப்படின்னா, சோர்ஸில் யார் குப்பை போடுகிறார்களோ அவர்கள் பக்கத்துலேருந்து நான்காக பிரித்து போட்டாங்க அப்படின்னா, இது வந்து மிக முக்கியமான ஒரு மைல்கல்லை நம்ம தாண்டி விட்டோம் நடத்தும். அதுதான் இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். வகைப்படுத்துதல், செக்ரிகேஷன் ஆஃப் சாலிட் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியம். அதுலேருந்து அதுக்கப்புறம் அரசாங்கம் தன்னுடைய கடமை செய்ய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதா வரும்.
1: நிச்சயமா சார், குப்பையை போடுறவங்களே வந்து அதை வந்து சரியான முறையில் தரம் பிரித்து போட வேண்டியது அவங்களுடைய பொறுப்புணர்வு அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. மக்கள் வந்து இப்போ வந்து பழகி இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். தரம் பிரித்து கொடுக்கறதுக்கு வந்து பழகி இருக்கிறாங்க. இன்னமும் கூட இந்த பழக்கம் வந்து அதிகமாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டங்கள் வந்து வலியுறுத்தி கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த குப்பையை வந்து சேகரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நலனுக்காகவும் இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சார். அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: இந்திய அரசாங்கம் நான் கவனித்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து கடை ஊழியர்களுடைய நலன மிக முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை, அது வந்து எடுத்து சொல்லணும் அவசியமே இல்லை, பார்த்தாலே தெரியும். ஏன்னா அது இரண்டு மூன்று இடங்களில் அவங்க மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அது எவ்வாறு கையாளுவது அப்படிங்கிறதுல, இந்த கையாளக்கூடிய சமயத்தில் அவர்கள் என்ன கையுறைகள் அணிந்து கொள்ள வேண்டும், எது மாதிரி உடைகள் அணிந்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்தலாம், எதையெல்லாம் வந்து கரங்களால் அப்புறப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் விதிமுறைகள் இருக்கின்றன. அதனால் நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க, சிறிது சிறிது சிறிதாக இந்த கார்பேஜ் கிளீனுங்கிறது இட்ஸ் கெட்டிங் மெக்கானைஸ்ட். எங்கேயெல்லாம் இயந்திரங்கள் மூலம் எடுக்க முடியுமோ, எங்கேயெல்லாம் கருவிகள் மூலம் அதை எடுக்க முடியுமோ, அங்கெல்லாம் அதுக்கான சாத்தியங்களை படுத்துக்கொண்டே வருகிறோம். அது இல்லாமல் கரங்களால் தான் ஒரு விஷயத்தை செய்தாகணும் அப்படின்னா, மிக நிச்சயமாக அவர்கள் மிகவும் பாதுகாப்பான கையுறைகள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது, முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது, இதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. அதற்கான வசதிகளையும் செய்து தருகிறது அரசு. அப்புறம் இரண்டாவது, எப்போது செய்யலாம் அப்படிங்கிறது கூட இருக்குது. எந்த நேரம், காலை வேலையா, மாலை வேலையா, இரவு வேலையா, எப்போது செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்குது. ஒவ்வொன்றையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் போகிறது. அது மட்டுமே இல்லை, இந்த திடக்கழிவுகளை வந்து எந்த அளவுக்கு சிதறாமல் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதையும் கவனம் செலுத்தப்படுகிறது. அப்போது அந்த ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு அதில் பயிற்சி தரப்படுகிறது, அவர் மீது என்ன அளவுக்கு கவனம் செலுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்க போனால், அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமோ அது மிக நிச்சயமாக அரசாங்கம் செய்திருக்கிறது. முன்னெல்லாம் ஒரு மேலாளர் என்று தனியாக ஒருவர் இருக்க மாட்டாங்க, பட்டு போவாங்க அப்படியே தூங்கி பிள்ளைங்க அவர்களுடைய கடமைகள் செய்வார்கள். ஆனால் இப்போல்லாம் மேலாளருக்கும் அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு தரப்பட்டிருக்கிறதுனா, மிகவும் கவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு தூய்மை பணியாளரும் அதற்காற்ற அந்த ஒரு பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் அந்த பணியில் ஈடுபடுவது இல்லைங்கிறத அவங்க உறுதி செய்யணும். இப்போ பாருங்களேன், இந்த பொறுப்பை கொண்டு வந்து மேலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவருடைய பணி தான் முக்கியம், அவங்களுடைய கடமை தான் முக்கியம், இறங்கி அப்படியே வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவர்கள்ட அந்த பொறுப்பை கொடுக்கல, அது கூட மேலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் பொறுப்பு, அவங்க முழுமையாக அணிந்து கொள்கிறார்களாங்கிறது அதுவே வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் தான். அது இவங்களுடைய கடமை இது. ஆனால் இவர்கள் இது சரியாக அணிந்து கொண்டு முறையாக பணி செய்கிறார்களா அப்படி, முறையாகனா குப்பை சேகரிக்கிறது சொல்ல வரல, அவங்களோட பாதுகாப்பு அம்சங்கள்லாம் முறையாக இருக்கின்றன என்பதை கண்காணித்து உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மேலாளர்கிட்ட கொடுத்து கொடுத்ததுனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி

0: உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அப்புறம் இரண்டாவது பணி நேரம், அப்புறம் பணிச்சூழல், அப்புறம் பணிக்கான ஊதியம், எல்லாத்திலும் இந்திய அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கிறது. முன்னெல்லாம் அப்படி இல்லை, நீங்க போனீங்கன்னா அந்த பகுதி இருக்க மொத்தமும் நீங்க தான் எல்லாத்தையும் கல்வி கொண்டு கொட்டணும், அந்த மாதிரி. இப்ப அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் பணி நேரம் தொடங்கி பணி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு எல்லாமே
1: பணி செய்ய வேண்டிய பகுதி முதற்கொண்டு
0: எல்லாமே வரையறுக்கப்படுகிறது, எல்லாமே வரையறுக்கப்படுகிறது. இது எல்லாமே ஊழியர்களை சார்ந்தது தான். அது இல்லாமல் அவர்களுக்கு நிரந்தர வருமானம் வருவதற்கும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் கூட தொடர்ந்து இந்திய அரசாங்கம் இப்ப மிகவும் கவனத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால்தான் இப்போ கூட சொல்றாங்க, தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையை நல்வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்லக்கூடிய ஒரு வாசகம். அதுதான் ஏதோ அரசாங்கம் மட்டுமே செய்யணும் கூட இல்லை, நமக்கும் கூட அது ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதனால இதெல்லாம் பண்ண சொல்றோம். வகைப்படுத்துதல் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரே இடத்துல எல்லா திடப்பொருளும் இருக்கும்போது வகைப்படுத்த வேண்டும் சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்துக்கு ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸ் பாருங்களேன், அதிலிருந்து அவங்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறனாலதான் இந்த செக்ரகேஷன் மிக முக்கியமாக தூய்மை பணியாளர்களின் உடல்நலனுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதனால்தான் இது வேணும் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய முன்னெடுப்பு மிக முக்கியமான காரணமே என்னன்னா, தூய்மை பணியாளர்களின் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத முக்கிய குறிக்கோள்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்தை வந்து உங்க பேச்சுல வந்து நான் கவனிச்சேன், மருத்துவ கழிவுகளை வந்து ரொம்ப கவனமா வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்றது நம்மளுடைய பேச்சினுடைய சொன்னீங்க. மருத்துவ கழிவுகள் எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது முறையா அகற்றப்படாமல் இருக்கும் போது?
0: இதுல நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ கழிவு இரண்டு விதங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா மருத்துவ கழிவு மருத்துவ கழிவாக மட்டுமே இருக்கும், இன்னொன்று டீகம்போஸ் ஆகிட்டு அது ஒரு நச்சுத்தன்மை கலந்த ஒரு டாக்ஸிக் எலிமெண்டா மாறிடும். அது மாதிரி இரண்டு இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க ரத்த துளிகள், நோயாளியுடைய ரத்த துளிகள் வெளியே கிடக்கிற போது அது மிக அதிகமான நோய்க்கிருமிகளை உண்டாக்குவதற்கான, ஆபத்து நிறைந்த நோய்க்கிருமிகளை உண்டாக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இதுவே பயன்படுத்தப்படாத சிரஞ்சு ஊசி இருக்கு, யாருமே பயன்படுத்தல, அப்படியே போட்டுருக்காங்க வச்சுங்களேன், அது ஒரு மெடிசனல் எக்யூப்மெண்ட் தான். அதனால இது வரைக்கும் பயன்படுத்தப்படவில்லைன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ அது எந்த அளவுக்கு நோயாளியுடைய உடல் இருந்து நேரடியாக ஏதேனும் ஒருத்தர் தொடர்பு கொண்டு வெளியே வருகிறதோ அதெல்லாம் மிகவும் ஆபத்தானது. இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது மருந்துகள். சில மருந்துகள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஈஸியா காற்றுல எவாப்ரேட் ஆகும், காற்றுல கரைய தொடங்கும். அது மாதிரியான மருந்துகள் ஒருவேளை சரியாக மூடப்படாமல் அப்படியே கொட்டப்பட்டு இருந்தா அதெல்லாம் வச்சுங்களேன், அது மிக நிச்சயமாக ஊறு விளைவிக்கும். காற்றுல பரவக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு இல்லையா, அது முழுவதுமாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும், சீல்டு கவர்ல இருக்கணும், அதுதான் மிக முக்கியம். அப்போ மருந்துகள் தானாக ஒரு ஆபத்தை உருவாக்குமானா இல்ல, அது எந்த நிலையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்ல பயன்படுத்தப்படாமலே இருந்திருக்கிறதா, முழுமையாக மூடப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதான் முக்கியம். அதனால எல்லாத்தையும் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செய்து மருந்து பொருட்களை குப்பைகளை போடுகிற போது ஏதேனும் ஒரு அட்டையிலோ அல்லது ஒரு பெட்டியிலோ போட்டு மூடி அதுக்கப்புறம் போடுங்க, அப்படியே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அதுல இருந்து வரக்கூடிய அந்த கசிவுகள் வெளியே யாரும் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம்.
1: அதே மாதிரி இந்த திடக்கழிவு மேலாண்மையில உள்ளாட்சி அமைப்புகளோட பங்கு என்ன? ஏன்னா இப்ப வந்து பஞ்சாயத்தோ நகராட்சியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து இதுல முக்கியமான ஒரு பணியை வந்து செய்யறாங்க, அவங்களுடைய பங்கு என்ன சார்?
0: பங்களிப்புன்னு பார்க்க போனா ஒன்னே ஒண்ணுதான், அதை அகற்ற வேண்டும். ஆனா அதை அகற்றுவதற்கான அத்தனை சோர்சஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல, வழிமுறைகள் அவங்க தேர்ந்தெடுக்கான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து திடக்கழிவு அகற்றுல இருந்து இரண்டு மூன்று வழிமுறைகள் தான் உண்டு. ஒன்னு வந்து எரிப்பது, இரண்டாவது பள்ளம் தோண்டி புதைப்பது, மூன்றாவது மூடுவது. இந்த மூணு தான் இருக்கு, வேற பல வழிமுறையே இல்லை. இப்போ உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை வைத்துக் கொண்டு மிக அதிகமாக போனாலும் அவங்களை எரிக்க தான் முடியும். ஆனால் எல்லா கழிவுகளும் எரிக்க முடியாது, எரிக்க கூடாது. அப்போ அவளோட பங்களிப்பு எங்கே வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கே எல்லாம் எரிக்கக்கூடிய திட கழிவாக இருக்கிறதோ அங்கே அவளோட பங்களிப்பு அதிகமாக இருக்க முடியும். இரண்டாவதுதான் மூடுவது, அது ஓரளவுக்கு செய்ய முடியும். ஆனால் அந்த ஃபில்லிங் இருக்குல்ல, அது மிக கஷ்டமான விஷயம். அவளுக்கு இடம் வேணும், அதை பாதுகாப்பாக கொண்டு போகணும், எல்லாத்தையும் ஒரே இடத்த போட்டு ஃபில் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அங்கே அவளோட பங்களிப்பு எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியவில்லை.
1: நேயர்களே, திடக்கழிவு மேலாண்மை மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம். தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
3: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை, தஞ்சாவூர் ஆர்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் கஜவதனா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 9:56 நொடி. ஆகாஷ் வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை. தஞ்சாவூர் ஆர்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமநாதம் பஜேகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பந்துவராளி ராகம், ரூபகதாளம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து இன்னொரு தரம் என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் எதுகுல காம்போஜி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக பழனி நின்ற பரமன் என்று தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், காப்பிராகம், ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கல்யாணி கணேசன் அவர்களின் வீணைசை இடம்பெற கேட்டீர்கள். தஞ்சாவூர் ஆர்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான இரவு வணக்கம். நேரம் இரவு 10:46 ஆகாஷ்வாணி மதுரை.

7269 கிலோஹெர்ட்ஸ் நட்சத்திர கீதங்கள் கேட்க இருக்கின்றோம். இன்று ஜிகி அவர்களின் குரலில் வெளியான பாடல்களாக ஒலிக்கிறது. முதல் பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து.

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் இரவு 10:54 நிமிடம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் ஜிக்கி அவர்களின் குரலில் வெளியான பாடல்கள் கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். நிறைவான பாடலாக

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் கேட்க இருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில். நாளை விளம்பரம் காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இது நிகழ்ச்சியும் நேரம். நாளை செகண்ட் 1948 அஸ்வின மாதம் 11 நாள், பராபவரிடம் புரட்டாசி மாதம் 16 தேதி 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 நாள் சனிக்கிழமை மங்கள இசையோடும் நாள் ஒரு குரல் 404 தொடங்கும் நிகழ்ச்சியாக 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி பகுதியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னையில். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7:00 சுழல் விளக்கு சென்னையில். 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:25 இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள், அன்றாட வாழ்வில் இயற்கை மருத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் டாக்டர் டி சரண்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:15

ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல் 8:30. 2026 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. தொடர்ந்து மதுரத்தன்றல் 9 அரங்கிசை சென்னையஞ்சல், 10 எனக்கு பிடித்த பாடல், 11 மதுரத்தன்றல், 12 நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல் சென்னையஞ்சலாக. இதில் சாலவாக்கம் கே திருமால் மருகன் அவர்களின் நாகஸ்வரைசி, காஞ்சிபுரம் ஜே சிவமணிகண்டன் அவர்களின் தமிழ். பனிரெண்டு 12:40 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சல், 12:50 மல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 1:10 பெருமை மிகு பாரதம் சென்னேஞ்சலாக. இதில் சென்னை மெட்ரோ ரயில் உரை சித்திரம் எழுதியவர் பி ஹேமலதா அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 2:15 மதுரத்தன்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 பகல் ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெற்று மாலை 5:27 குரலமுதம் 404 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக, மாலை 5:30 மதுரத்தன்றல், 6 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல்களை நாளை நல தமயந்தி திரைப்படத்திலிருந்து, 6:30 மாலை செய்திகள் சென்னஞ்சல், 6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரத்தன்றல், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னையில், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவணம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகிய இடம்பெற கேட்கலாம். 8 செய்தி இருக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 இசை மஞ்சர், இதில் சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு, 8:45 ஆங்கில நிகழ்ச்சி, இதில் வாழ்க்கைக்கு அப்பாலும் வாழ்க்கை, நிறைவு பகுதி உறுப்பு தானம் குறித்து ரோட்ரியன் மற்றும் சமூக சேவையாளரான திரு லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 9:15 மதுரத்தன்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 தேசிய இசை நிகழ்ச்சி அகில பாரத இசை நிகழ்ச்சி, இதில் ரஃபிக் கான் அவர்களின் வயலின் இசை படைப்பு ஆகாஷ்வாணி அகமதாபாத், 11 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 11:10 ஒளிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று மறுநாள் காலை மணி 5:45 ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஜெய் ஹிந்த்.